0: என்னையா இது ஔவையார் ஆம்பளை வேஷத்துல வந்த மாதிரி என்னாச்சு?
1: முதுகு புடிச்சுக்கிச்சு.
0: இப்படி உட்கார முடியுமா?
1: முடியாது.
0: எப்படி புடிச்சது?
1: அது தரையில ஏதோ பல பலன்னு தெரிஞ்சது. தங்கம் நினைச்சு குனிஞ்சேன். அது ஜரிய பேப்பர் இதுதான் கிடைச்சது.
0: தனக்கு சொந்தமில்லாத பொருளுக்கு ஆசைப்படுறவன் என்ன கதி ஆவான்றத உலகம் இனிமேலாவது ஒன்ன பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்.
1: கடுப்புல இருக்கேன், கருத்து பேசுறீங்களே டாக்டர்.
0: நான் தான் பேசுறேன். ஓபிக்கு உடனடியா வா
1: டாக்டர். மருந்து
0: மருதியா? அப்படியே கொஞ்சம் திரும்ப முடியுமா? லைட்டா லைட்டா. அப்படியே கதவை நோக்கி போ.
1: டாக்டர் சரியா போச்சு டாக்டர்.
0: நவ் யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். செல்லா நீ போலாம்.
1: இது என்ன மருத்துவம்?
0: ஹோமியோபதி, அலோபதி, குரோரோபதி மாதிரி. இது நர்சோபதி.
1: ரொம்ப நன்றி டாக்டர்.
0: 100 ரூபீஸ். புனியாதே, நானே எடுத்துக்கிறேன். நீ போ.

0: ஓடியா ஓடியா ஓடியா ஓடியா ஓடியா வரம்பா வா வா வா வா சொல்லலங்கிற பேருக்கு ஒரு நல்ல சீட்டு எடுத்து போடுறி.
1: ஆமாப்பா பாத்து நல்ல சீட்டா எடுக்க சொல்லுப்பா. என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராகுகாலம் வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராகுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு சொல்லு.
0: உங்க பேர் ராசிக்கு பாரதி ராஜா வந்திருக்காரு.
1: என்னையாது கிளிச்சூச்சியம் பார்த்தா முருக வருவாரு, பிள்ளையாறு வருவாரு, பாதாள காளி வரும், பத்திரகாளி வரும், பாரதி ராசா வந்திருக்காரு.
0: சாமி படம்லாம் ஓல்டு, இது கம்ப்யூட்டர் காலம், அதான் நாங்களா மாறிக்கிட்டோம்.
1: அப்படின்னா நீ கம்ப்யூட்டர் கிளீல கொண்டாந்துருக்கணும். என்ன கோச்சுக்கிறாதயா, இத வச்சு என்ன சொல்ல போற?
0: கலைஞர் படம் வந்தா அரசியலுக்கு போவேன்னு சொல்ல போறேன், அர்ஷத் மேத்தா படம் வந்தா ஜெயிலுக்கு போவேன்னு சொல்ல போறேன்.
1: சரி எனக்கு என்ன சொல்ல போற?
0: பாரதி ராஜா படைய ஒண்ணுக்கு உதவாத கல்லையே நடிக்க வச்சிருக்காரு. நீ பெரிய நடிகனாக
2: போறேன். கேட்க மாட்டாய்
1: என்ன மாதிரி துபாய்க்கு போனமா, ஒரு மூணு வருஷம் இருந்தமா, அங்க இருந்து இங்க வந்தமா, செண்டடிச்சமா, செட்டில் ஆனமா, நாலு குட்டிய பார்த்து கண்ணடிச்சமான இல்லாம இன்னும் உங்க அப்பா ஈசாக்கு மாதிரியே தெரியுறீங்க.
3: என்ன பண்ண சொல்றீங்க மச்சான்? பெத்து போட்ட நேரம் அப்படி மச்சான்.
1: அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா மாப்ள. அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதா? மூஞ்சி அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலைசீவி பவுடர் அடிச்சு விபதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம்டா. அப்படி ஒரு ஊர் அது. இதெல்லாம் ஒரு ஊர். இங்க வந்து சைக்கிள்
4: என்னடா
1: பொசுக்கு மரியாதை பேசிக்கிட்ட? ஏன்னா இங்க வந்து நாலு சாய் சந்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிக்கிட்ட ராஸ்கல்
4: என்ன
1: சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு?
4: என்ன சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு?

0: தெரியாம போச்ச
1: என்ன
2: கண்ட வருது மேல வர வினைய வச்சிருக்கமே இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி
1: சதாமுசேன் இல்லங்க
2: சதாமுசா எவன் சொன்னா காத்தாளுக்கு பேர வைக்கல போப்பா
1: தமிழ்நாட்டுக்குள்ள அந்த டிரஸ் போட கூட சொல்லிருக்கேன்
2: தமிழ்நாடு கிடையாது இந்தியா
3: போகாதீட்டு

கும்பும் மாடு தலையாட பொண்ணும் பையனோ விளையாட கூடி நிற்கிற ஊருசனோ கொண்டாட போகுதையா.

0: வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான
1: வேலை. ஹலோ டாக்டர், கார் பிரேக் டவுனா? நான் வேணா ஹாஸ்பிடல்ல டிராப் பண்ணட்டுமா?
0: நோ நோ, ஐ அம் நாட் எ டாக்டர், ஐ அம் கோயிங் ஃபார் an இன்டர்வியூ. நீங்க போங்க.
1: ஓகே. என்ன வக்கீல் சார்?
0: எஸ்
1: வண்டி ரிப்பேரா? நான் வேணா கோர்ட்ல டிராப் பண்ணட்டுமா?
0: நோ நோ, நான் வக்கீல் இல்ல, நான் ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன். நீங்க போங்க.
1: ஓகே.
0: சரியா. ஜாப்லெஸ் ஃபெல்லோஸ். சோ இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்க்கு ஒரு தனி மரியாதை இருக்கு போல இருக்குது. தெரியாமலையா ஏவிஎம் சரவணன் சாரும் கே பாலச்சந்தர் சாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்லயே இருக்கிறாங்க. ஆகவே இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்ஸாலேயே நமக்கு வேலை கிடைக்க போறது உறுதி.
2: ஐயோ, இவர் மூந்தில சேத்த வாரி அடிச்சுட்டு எப்படி ஓடுறோம் பாரு.
0: என்ன பண்ணி வச்சிருக்க பாரு.
3: நீ
0: என்ன பீனா மோளா இல்ல அஞ்சு ஜார்ஜாடா? நம்ம ஸ்டேட்டுக்கு ஓடுற அத்லட்டா? உன் சட்டையை கழட்டுறா.
3: சார் வேணாம் சார், வீணா பிரச்சனை வந்துடும்.
0: பிரச்சனை தான் வந்துருச்சாடா உன் ரூபத்துல. இன்டர்வியூ போற நேரத்துல ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்ல சேர வாரி அடிச்சேடா. இனி நான் எப்படா இன்டர்வியூ போவேன்? அதனால உன் சட்டையை கழட்டுறா.
3: இந்தா புடிங்க சார், புடுறா.
2: சீட்டுக்கு ஒருத்தர் இப்படி தேவை நடந்தாதான் பப்ளிக் ஒழுங்கா நடக்கும்.
0: என்னடா இவ்வளவு கப்பு அடிக்குது?
4: பூத்த சார் ஒண்ணு இல்ல, துவைச்சது.
0: கிளப்படா.
4: ஓகே,
5: நம்ம விக்கியோட ஸ்மெல் பண்ணிருக்கு சார்.
1: ஓகே, ஃபாலோ பண்ணுங்க.
0: ஓகே ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். நான் இப்ப இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி குளிக்க விரும்புறேன். யார் வீட்டு பாத்ரூம்ல தண்ணி வருதா?
2: சென்ட்ரல் ஜெயில தண்ணி வரும்.
3: ஐயோ
5: சார், நேத்து என்ன சார் நாக்கடியில கொள்ளையடிச்சவன்
2: சார் வாட்ச்மேன் அடிச்சு போட்டு வந்திருக்கான். அவன் 10 சென்ட்னு கரெக்ட்டா சொன்னான்
1: சார். ஏண்டா பப்ளிக்கோட மிங்கலானா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா?
6: சார் யூ ஆர் ராங் சார், ஐ அம் an இன்னசென்ட் ஃபெல்லோ ஃப்ரம் எ ராயல் ஃபேமிலி சார். ஆக்சுவலி ஐ அம் கோயிங் ஃபார் an இன்டர்வியூ சார். இது ஏ சப்ஜெக்ட் கிடையாது சார். இங்க பாருங்க சார், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ஏபி இன்டு பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் 2
5: சார். ஆர் 2 நம்ம ஸ்டேஷன் சார்.
1: கரெக்ட். அங்க வந்து பேசிக்க
6: சார். உங்க நாய் என்ன தப்பா புடிச்சிருச்சு சார்?
1: எங்க விக்கி எப்போ யாரையும் தப்பா புடிச்சது இல்ல. இது வரைக்கும் 97 கேஸ் புடிச்சிருக்கு.
6: அப்ப ஒரு கேஸ் கூட நீங்க புடிக்கலையா? இதுக்கும் கை தட்டுறானுங்களே.

0: என்னது போட்டோ கேட்டாளா? என்கிட்ட கேபி சுந்தராம்பாள் போட்டோ இருக்கு, அதை டச் பண்ணி கொடுத்துடலாம்னா நீ ஒத்துக்க மாட்டே. டி ஆர் ராஜகுமார் எப்படி
1: வள வளன்னு பேசிட்டு இருக்காத, இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு.
0: அது தெரிஞ்சா நான் ஏன்டா வள வளன்னு பேசுறேன்? ஏய் பைக்கப்பா, கொஞ்சம் வண்டி நிறுத்து. உனக்கு இப்ப சோனா போட்டா தானே வேணும்.
2: ஓகே ஓகே, நிமிஷம் வெயிட் செய்யண்டி.
0: ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய்
1: என்ன ஒண்ணு சார்?
0: மொத்தம் இங்க எத்தனை பேர் வொர்க் பண்றாங்க?
1: 30 பேர்.
0: ஒரு நாளைக்கு எவ்வளவு பிசினஸ் நடக்குது?
1: 30,000 சார்.
0: டோட்டல் பில்டிங் காஸ்ட் எவ்வளவு ஆகுது?
1: 2 crores.
0: டோட்டலா உங்க வேல்யூ என்ன?
1: 5 crores.
2: ஒரு நிமிஷம், எதுக்கு இதெல்லாம் கேக்குறேன்?
0: ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும்.
2: பாஸ்போர்ட் போட்டோ எடுக்க இதெல்லாம் கேக்குறேன்? நீ
0: சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக கேட்டேன். நீங்க போய் ரெடி பண்ணுங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். இப்ப போட்டோவுக்கு எங்க போறது?
3: என்ன வேணும் சார்?
0: ஒண்ணு இல்லைங்க, ஒரு அழகான பொண்ணு போட்டோ இருக்கா.
3: ஏன் போட்டோ வேணுமா?
0: நீங்களே வந்தாலும் வேண்டாம். இனிமேதான் பேரை பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஷிப்பே டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா?

மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: எனக்கு தானோ இந்த வீட்டுக்கு நம்ம மருமன ஆக போறோம், வலது காலை எடுத்து வச்சே போலாமே.
1: எங்க சௌமியா இருக்கானோ? இந்த கொட்டாங்குச்சி வாங்க எப்படி இங்க வந்தான்?
0: நீ தண்ணியில இல்லடா, நெருப்புல நின்னு தவம் பண்ணாலும் அந்த சௌமியா எனக்கு தாண்டா.
1: நீ என்னதான் மேல தளத்தோட வந்தாலும் கார்பரேஷன் கக்குஸுக்கு ஆயுத பூஜை கொண்டாட மாதிரி தாண்டா இருப்ப.
2: உள்ள வேணப்ப.
0: நமஸ்காரம் மாஸ்டர்.
2: அம்மா இத வாங்கிக்கோ.
3: ஒரு சுமால் ரிக்வெஸ்ட்ங்க, இங்க சாதகம் பண்ண வர்றவங்கல்ல சாத்துக்குடி ஆரஞ்சு ஆப்பிள்னு நோயாளி பாக்குறதுக்கு வர்ற மாதிரி வராம ஏதோ வரும்போதே கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்கா தக்காளின்னு கொண்டு வந்தீங்கன்னா சமையலுக்கு யூஸ் ஆ இருக்கு.
0: அடுத்தரோ வாங்கிட்டு வரேன்.
3: சரி,
2: இதே சம்பிரதாயம் தெரியாம கேட்டுட்டேன். நேத்து விட்டு போன அந்த குரு வணக்கத்தை தொடங்கலாமா?
1: ஆடிய பாதமும் அலாவுதீன் பூதமும் ஒண்ணு சேருது, நல்ல காம்பினேஷன்.
2: இல்ல அவ்வளவு ஆட்ட வேண்டாம். டேய்
0: டேய்
1: சோ முடியல.
2: டேய் டேய்
0: டேய் டேய்
2: டிட்டி டேய்
0: டிட்டி டேய்.
2: ஐயோ,
1: இன்னை இவன் ஆடுறத பார்த்த உடனே தண்ணி எல்லாம் சூடாவுது. ஓ, இன்டர்வல் நம்ம கண்ட்ரோல் இல்லாமே வருது.
2: நீ குரு வணக்கம் பண்ணிட்டே, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நான் போய் கொஞ்சம் காபி
0: சாப்பிட்டு
2: வரேன்.
4: என்ன உப்பு கிரிக்குது
1: தெரியல குருநாதா.
0: வணக்கம் மாஸ்டர்.
4: யார் இந்த பஃபூன்? நீயா?
0: ஆமாமா சார்.
4: இங்க என்ன பண்ற?
0: நடனங்கத்துல வந்து
4: பாட்டுல இருந்து நடனம். அப்ப நீ எங்க அண்ணன் சைடு அந்த பக்கம்
1: குருநாதா. சாரீரனா என்ன?
4: டேய், சாரீரனா குரல் வா, அது உன்கிட்ட சுத்தமா கிடையாது. அது இருந்தாதான் கர்நாடக சங்கீதமே வரும். நீ பேசாம கானா பாட ஆரம்பிச்சுட.
1: குருநாதா, என் சாரீரத்துக்கு என்ன வருமோ அத சொல்லி விடுங்க போதும்.
4: இப்ப வந்துடி வழிக்கு செல்ல குட்டி.
1: என்ன
3: பண்ணிட்டு
1: இருக்க? அங்கிளுக்கு பேக் பெருசா இருக்கு, குத்திட போற.

0: ஏண்டா நாய் அடிக்கிற நாய்?
1: உன்னையே
0: நான் அடிக்கிறவங்க ஊரெல்லாம் தேடிட்டு இருக்க, நீ நாய் அடிக்கிற ஏண்டா பிசாசு தலையா? கல்லு இருக்கடா, ஒரு வீடு கட்டுற அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே, திரும்பிடா. என்ன கல்ல கண்டா இவனை காணா, இவனை கண்டா கல்ல காணா, ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்க விட மாட்டேன். அப்படி கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அந்த கல்ல எப்படி கொடுங்க, நீங்க அடிக்க போறீங்களா? ஆமாங்க. இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? என்ன இது, நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு,
2: உங்களுக்கு தான்டா.
0: என்ன நேத்து 15 ரூபாய் எங்கிட்ட வாங்கும் போது என்ன சொன்ன?
2: 10 லேன்னு சொன்ன.
0: எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க? பளிச்சுன்னு எரியன்னு சொன்ன,
1: எரியலீங்களா?
0: எரியலையாபா, ராத்திரி போற இருட்டுல உட்காந்தது எனக்கு தான்டா தெரியும்.
1: உண்மையிலே எரியலீங்களா?
0: இப்ப நான் தான்டா உன்னை எரிய போறேன்.
1: அண்ணா, அண்ணா, பாட்டி பத்து போறேன்.

சாமியே சைக்கிள்ல போகுதான், பூசாரிக்கு புல்லட் கேக்குதான். அதாவது சொல்ல வர கருத்து என்னன்னா, ஒரு நல்ல ஃபிகரை மடக்கணும்னா இன்னொரு நல்ல ஃபிகர் கூட க்ளோஸா பழகினாதான் முடியும்.

0: கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சார், கம்ப்யூட்டர் சார்.
1: என்னையா இது, கமர் கட் விக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் வச்சு வித்துக்கிட்டு இருக்கிற? அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமா, இதை வச்சு நீ என்ன பண்ணுவ?
0: ஜோசியம் பாக்குற சார்.
1: ஆமா, அதனா மண்ணுல அரைக்கு முன்னாடி நேம் போர்டு மாட்டின மாதிரி எதையோ எழுதி வச்சிருக்க.
0: என் பொண்டாட்டி சிவகாமி சார், அவ பேர்ல ஓபன் பண்ணிருக்கேன்.
1: ஆமா, மேயரை வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் ஓபன் பண்ற மாதிரி ஹாப்பி ஆகுற.
0: ஏன் சிவகாமி சொன்னா தப்பாது சார்?
1: நான் தப்பிச்சுக்குவேன், எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. வர்றேன்,
0: கொஞ்சம் இருங்க.
1: என்ன
0: சிவகாமி சொல்றத நீங்களே கேட்டு பாருங்க.
2: ஒரு மண்டலத்திற்கு உங்களுக்கு தண்ணீரில் கண்ணம் இருப்பதால் இருக்கவும்.
1: என்ன அது, தண்ணீரை கண்டோ ஒரு மண்டலத்துக்கு நான் வெளியே போக கூடாதுன்னு நீ சொல்ற?
0: நான் சொல்லல சார், சிவகாமி சொல்றா.
1: யோ, எனக்கு இந்த ஜோசியம், ஜாதகம், ஏவல், வவ்வால், ஓவல் இதுல நம்பிக்கை கிடையாது. நான் வர்றேன்.
0: இந்த பாரு சார், நீர், நில, நெருப்பு, ஆகாயம், காற்றுன்னு அஞ்சு பஞ்சபூதங்கள் இருக்கு. பஞ்சபூதங்களை பயத்துக்காத, அப்புறம் உன்னால எதுவுமே முடியாது.
1: என்னால எதுவுமே முடியலன்னா நான் மாத்ரு பூதத்துக்கிட்ட போவேன். உன்கிட்ட வர்றேன், வரேன்.
0: போ போ, நீ என்ன சொன்னாலும் சரி, உனக்கு தண்ணில கண்டம் கண்டம் தான். சிவகாமி சொல்லிட்டாடா.
1: என்ன இது, நிப்பு இருக்க வேண்டிய இடத்துல கத்தி இருக்குது.
3: அதான்டா இன்னைக்கு ஸ்டைல்.
1: இந்த ஸ்டைல வச்சு உனக்கு இப்ப என்ன வேணும்?
3: உன் ஷர்ட் பேண்ட் கைட்டு, நான் இன்டர்வியூ போட்டு போறோம்.
1: அப்ப நானு, ஆஹா, ரேமண்ட்ஸ் மாடல் மாறி போறானே. அடடா, சிவகாமி கம்ப்யூட்டர் சொன்ன தண்ணி கண்டம் மைல்டா ஒர்க் அவுட் ஆகுதடா.

0: என்னடா சேருவீங்க?
1: ஏன்டா இப்ப அழுகுறீங்க?
2: எப்படி நீ அடிக்க போற? முதல்ல அழுதுட்டு அடிக்க மாட்டேன்ல.
1: தப்பு பண்ண உடனே அடிப்பேன், உங்களை எல்லாம் அடிக்க மாட்டேன்டா. என்னடா பாட்டு படிச்சுட்டு இருந்தீங்க?
3: இவன் தானே நீ படிக்கிற மாதிரி பாட்டு படிச்சான்.
1: என்ன மாதிரி பாட்டு படிச்சானா? படிக்கிறதெல்லாம் பாட்டாயிருமாடா. பாவலர் வரதாசன் பாட்டு கேட்டா காட்டுப்பாரு கூட புத்தி வந்துடும். இப்ப என்ன பாரு, வரதாசன் பாட்டு கேட்டு கேட்டு எவ்வளவு ஓரமா இருக்கேன். அப்படி படிக்கணும் உனக்கு எங்க எல்லாம் தெரிய போ. சரி பாடு பாப்போம்.
4: என்ன

0: தியேட்டர்ல கூட்டம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு. கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சா இருந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிடுறாங்க.
1: யோ, இதெல்லாம் நோ பார்க்கிங் ஏரியாயா? வண்டி எடு.
0: தெரியுது வாத்தியாரே, முத சவாரி மீட்டர் 45 ரூபா காட்டுச்சு, 100 ரூபா கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும்? அதான் பார்ட்டி போய் அது ஃப்ரெண்ட் அனுப்புறேன்னு சொல்லிச்சு, வந்தவொடனே எடுத்துறேன்
2: வண்டியை. பெர்மிட் இருக்கா?
0: பெர்மிட் இல்ல.
2: போனது யாரு?
0: பஜாஜ்.
2: யோ, இதெல்லாம் முதல்லயே சொல்லக்கூடாதயா?
0: அதானே நீ கேக்குற.
2: சரி ஐயா, வந்த தீபாவளிக்கு பாத்து போட்டு
0: யாரு? பஜாஜ் ஐயாவையா?
2: ஆமா,
0: அவர் கவாசாக்கி ஐயாவோட வெளியூர் போயிருக்காரு, வந்தவொடனே வாங்கி தந்துடுறேன்.
2: மறக்காம சொல்றியா?
0: சரி. பஜாஜ்ங்கிறது ஆட்டோ கம்பெனி பேரியா? அத போய் ஆட்டோ ஓனர் நினைக்கிறாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ,
3: ஏன்
0: தியேட்டர் கேண்டீனுக்கு போறேன்?
3: யா,
0: எனக்கு ஒரு டீ சொல்ல.
3: டா டா பேமணி கஸ்மாலோ டீ கேக்குற மூஞ்சி பாரு, உட்டனா அவள்தான்.
0: ஆஹா, மாடர்ன் ட்ரெஸ்ல ஒரு மங்காத்தாவா? வாடா பைக் டைசா.
2: டேய் மச்சா, நீ எங்கடா இங்க? படம் பாக்கவா?
0: என்ன திருட்டு விசிடி அங்க ஓட்டுறாங்க? தொழில்ரா, சவாரி ஏத்திட்டு வந்தேன்டா. பேஜாரா போச்சுடா. நீ ஒன்னு பண்றியா? பார்ட்டி வந்து 45 ரூபா குடுத்துச்சா, வாங்கி வச்சுக்கோ. எனக்கு டேங்க் ஃபுல் ஆயி போச்சு, ஃபாரின் போயிட்டு வந்துடுறேன்.
2: ஃபாரினா?
0: யூரின்ரா. இதுடா முத சவாரியே சவுகிராக்கியா வருதேடா.

0: சார்.
1: ஐயோ வாங்க வாங்க, சாப்பிட வந்தீங்களா?
0: ஆமாங்க, ஹோட்டல் தானே?
1: ஹோட்டல் தாங்க, உட்காருங்க.
0: சரிங்க சார். ஆமா, நீங்க யாருயா?
1: ஓனர். ஓனர்.
0: ஓனரா? ரொம்ப கிளையா இருக்கீங்க.
2: வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார்.
0: ஒரே ஒரு ஊத்தப்ப வேணுங்க. ஒரு நிமிஷத்துக்க முடிச்ச கேட்டு போங்க.
2: சொல்லுங்க
0: என்ன பண்றீங்க. ஒரு சம்பவம் தண்ணி எடுத்துக்கங்க, அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு வழக்கமா ஒரு விளக்கமா வச்சிருப்பீங்க, அத அடிப்பக்கமா திருப்பி
2: சரிங்க.
0: வரட்டு வரட்டு வரட்டுன்னு ஒரு நாலு இழுப்பு இழுத்து
2: சரிங்க,
0: நல்லா கழுவி விட்டுருங்க
2: சரிங்க.
0: ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து, பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம
2: சரிங்க,
0: பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி நாலஞ்சு வெங்காயத்தை போட்டு தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்புல விளாவி
2: விட்டு,
0: இட்லி பொடி இருக்கு அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்புல பரபரபரபரன்னு அப்படியே பேய விட்டு
2: சரிங்க,
0: பொத்துனாப்புல அப்படி ஒரு பருத்து, இப்படி ஒரு பருத்து, அப்படி பருத்தி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக முருக முருக முருக விட்டு அழகா மடிச்சு கம கம கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க
2: சரிங்க.
3: அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம்.
0: அட, அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. வரட்டும்,
1: என்ன ஊத்தப்பம் வேற என்ன வேணும்?
0: வேற ஒண்ணு வேணாம், இதோட சவகாசம் போது ஆள விடு.
2: ஒரே ஒரு ஊத்தப்பம் போதுமா?
0: போதும்டா.
3: அண்ணனுக்கு ஒரே ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாய் இல்ல போறே.
0: என்னடா ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாயா? என்னடா அநியாயமா இருக்கு.
2: இல்லனே கேரட், நெய், மிளகாய் பொடி,
0: அதத்தான் நீ சொல்லவே இல்லையடா.
1: நான் சொல்லலனாலும் நீங்க சொல்லுது மாஸ்டர் கேட்டிருக்கும்ல.
0: அண்ணனா எப்ப இங்க இருந்து அங்க கேக்க?
2: டேபிளுக்கு அடியில மைக் வச்சிருக்கோம்ல.
0: மைக்கா? யாத்த புழுகுற, எனக்கு ஊத்தப்பம் வேணாம். போடா கேன்சல்டா.
3: கேன்சல் ஆகல, ஊத்தப்பத்துக்கு ஒரு 50 ரூபாய் சேர்த்து இல்ல போறே.
1: என்னடா
0: நடக்குது இங்க?
1: காசு 600 ரூபாய் கொடுத்துட்டு அப்புறமே படிச்சு பார்த்து தெரியும் போ.
0: காசை கொடுத்துட்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருண்டா.
1: அதுக்கு முன்னால அவங்களை கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு தான் இருக்கும். நீ முதல்ல காசை கொடு. கொடு கொடு.

0: தப்பா நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி குடுத்துருக்கானுங்க.
1: ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க, இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க.
0: இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னு இத கொண்டு போய் வையி, ஊர்ல போய் ஹை ஹை ஹை ஹைன்னு கோலாட்டம் போடலாம்.
1: கொண்டாங்க இப்படிய
0: எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடல வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு, கொஞ்சம் சாப்பிடுறியா?
1: அது என்ன குடல மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க.
0: சப்பா நாட்டு குடல அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆடுகளை பாத்தியா, குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா? சாப்பிடுறே
1: கேரகம், எனக்கு என்ன அது புழு மாதிரி இருக்குது.
0: உனக்கு பிடிக்கலாம் விட்டு, புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காது. எந்த
1: நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன்.
2: புருஷன் பாம்பு கறி, கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? சொன்ன அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல?
3: என்ன பண்ணுவாங்க?
2: ஒரு வாரம் ஜெயில தேடுவாங்க.
3: என்ன பண்ணுவான்?

0: எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது.
0: மப்பல் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டாக் மியூசிக்

மப்பிள் அப்படிதான் கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டாக் மியூசிக்.

0: எப்படின்னா
1: வைப்பு தானே.
0: ரைட்டு.

சூட்டுக்கண்ணா வந்தாரு.

0: உன்னுடைய கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம் இல்ல?
1: தாதி தூது தீது கத்தும் தத்தை சொல்லாதே, தூதி தூது ஒத்தித்தது தூது சொல்லாது.
2: என்னது?
1: தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராது. இன்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்திட்டதோது.
3: என்ன கேள்வியாது? என்ன உளறாங்க?
0: அவங்க ஒண்ணும் உளறல, நீதான் திணற.
3: முதல்ல அத்துப்ப சொல்ல சொல்லுங்க, அப்புறம் பேசிக்கலாம்.
0: சரி சொல்லுங்க.

தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதாம் தாக்கடதா

0: ஏ உலகே, நீ பெண்ணை படைத்ததில் தவறில்லை.
1: ஆண்களுக்கு கண்ணை படைத்ததுதான் தவறு.
0: இல்லை, உன்னை படைத்ததுதான் தவறு.
1: ஏ எப்படி?
0: உன்னை தவிர வேற எந்த பெண்ணாலாவது எனக்கு தொந்தரவு உண்டா?
1: நான் என்ன உங்களுக்கு தொந்தரவு பண்ண?
0: எனக்கு பிடிக்காத ரெண்டு காரியம் உனக்காக செய்யறேனே.
1: என்ன?
0: காதலிக்கிறதும் சண்டை போடுறதும்.
1: எனக்கு பிடிக்காத ரெண்டு காரியத்தை உங்களுக்காக செய்யறேனே.
0: என்னது?
1: காதலிப்பது, அழுவது.
0: ஆஹா, என்ன காதலிக்கிறது உனக்கு அழுகையா இருக்கா?
1: இருக்கட்டும். உங்கள் காதலை தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை.

கொடுப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது, நான் என்ன செய்தேன்?

பருப்பிற்கு ஆக்க முடியலே, அடுப்பிற்கு நெருப்பிற்கு சேர்க்க முடியலே, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் கேட்க முடியலே, அடுத்த வீட்டு அத்தமாக பார்க்க முடியலே.

ஏடில்லாமல் ஒரு எழுத்தில்லாமல் விழி பாடல் ஆயிரம் பாட, ஒரு கிளையில்லாமல் பசும் இலையில்லாமல் வண்ணப்பூ மலர்ந்ததோ ஆட, இடையில் பாதி நடையில் பாதி கொஞ்ச இதழின் ஓரம் மதுவில் சாரம் மிஞ்ச.

வாழும் காலமெனும் நூறு ஆண்டுகளும் ஏழை காதலன் நெஞ்சம் ஒரு சீத கமலம் என சிரித்து நடக்கும் இவள் பாத கமலங்களில் தஞ்சம். உனது பாதை எனது பார்வை செல்ல உருகும் நேரம் விரகம் என்ன சொல்ல.

டிங்க டக்க டக்க டக்க டிங்க டக்க டக்க

0: என்ன கந்தன் கருணை படத்துல வர முருகர் மாதிரி சிரிச்சினே போறான். மண்டே சார்,
1: சாரி சார்,
0: வாட்டுங்க ஒரே வார்த்தை கத்து வச்சு.
2: நான் உங்களதான் தேடிட்டு இருந்தேன். வைஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்னு தான் சொன்னான். பட் காலில் இருந்து கையும் ஓடல காலும் ஓடல. ஒரு 2 hours பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போய் பார்த்துட்டு
1: வந்துடுவோம் சார்.
2: சார் தேங்க்யூ ஸோ மச் சார். சரிதி சார்
0: வரேன் சார். எனக்கு ஒரு 2 hours பெர்மிஷன் கிடைக்குமா? இல்ல எதிரி டாண்டி தேங்கப்பட்ட சொன்னாங்க, திடீர்னு அப்புறம் வேணா நீ போப்பான்னு சொல்லிட்டாங்க. பட் கையும் ஓடல காலும் ஓடல. ஆன்டி ஞாபகமாவே இருக்கு, பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவேன்.
1: நோ நோ நோ நோ, வர்க் ஃபர்ஸ்ட், வர்க் ஃபர்ஸ்ட்.
0: டெஸ்ட் டிரைவ் போலாமா?
1: கோ.
0: தேங்க் யூ சீஃப்.
1: பண்ணிக்கோ.

0: சொன்னாலையா?
1: முடிச்சிடலாமா?

செல்லம், கேன் யூ ஃபீல் ஹர்? இஸ் யுவர் ஹார்ட் ஸ்பீக்கிங் டு ஹர்? கேன் யூ ஃபீல் த லவ்?

0: ஏண்டா உனக்கு எவ்வளவு
1: வள வளன்னு பேசுற, உனக்கு எவன்டா பாயிண்ட் டு பாயிண்ட் பத்மநாபன்னு பேர் வச்சான், அதான கலைக்க
0: போற?
1: சாம்பார் சாதத்துக்கு ஊர்கா வலிச்சு நிக்கிற உனக்கே எவ்வளவு தெனாவிட்டு இருந்தா, சரக்குக்கு ஊர்கா வலிச்சு நிக்கிற எனக்கு எவ்வளவு தெனாவிட்டு இருக்கும்
0: அதானே?
1: எச்ச சோறு சாப்பிடுற உனக்கே இவ்வளவு அதுப்பு இருந்தா, இலையில மிச்ச சோறு வைக்கிற எனக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும் அதானே?
0: நீ ஒன்னு பண்ணு, 40 பக்கம் ரூல் நோட் ஒன்னு வாங்கி இதே மாதிரி உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கீங்க. நீ என்ன சொல்லு, உங்களை என்ன சொல்ல சொல்லு, எங்க நீங்க என்ன கலாய்ங்க பாக்கலாம்?
2: என்ன எங்களுக்கு கலாய்க்கு தெரியாது? செல்ஃபி எடுக்க தெரியாதவன் குல்ஃபி ஐஸ் வைத்தானா?
0: போதுமா, நீ சொல்ல. நான்
3: சாம்பார் சாதத்தோட ஊர்கா சாப்பிட உனக்கே உள்ளனா? சரக்கோட ஊர்கா
0: காப்பி அடிக்காதரா, இப்பதான் நாள் சொல்லி முடிச்சா.
3: டக்குனு புதுசா கலாய்க்க நானே வாசுவா?
0: தெரியுதா, இப்ப தெரியுதா? ஒரு நாள் ஒரு நாள் என் இடத்துல இருந்து பார், வாசுவா இருந்து பார், எத்தனை பஞ்சஸ், எத்தனை புது வார்த்தை, எத்தனை ரியாக்ஷன், எத்தனை டைமிங், எத்தனை ரைமிங் தெரியும். எவ்ரி செகண்ட் ஐ அம் சிட்டிங் இன் தி லைவ் பாம்.
1: எஸ்கியூஸ் மீ, நீங்க என்னதான் கூடி கூடி கும்மி அடிச்சாலும் இந்த ரெண்டு கல்யாணத்தையும் கேன்சல் பண்ண முடியாது. இந்தாங்கோ எங்காத்து காப்பியை குடுத்துட்டோ, தெம்பா எங்களை கலாயிங்கோ.
0: பாத்தியா, கலாகிறவங்களுக்கு காப்பியும் போட்டு கொடுத்துட்டு கம்பெனியும் குடுக்கறேன்றான். இப்படி ஒரு கேடு கேட்ட ஈத்திர குடும்பத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. இதுக்கு மேலே நாங்க நின்று இருந்தா இவன் தான் கலாச்ச மாதிரி ஆகும். ஐ ஆம் ஹெல்ப்லெஸ்.
4: உண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும்.
5: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
4: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
5: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே.
4: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
5: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
4: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இது எழுதிக்க, நடுவு நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதே எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான விதமான

0: இதை பாடுறா, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காத. கேரளா வரைக்கும் வந்தோம், உன்னால ஜனனியை பார்க்க முடியல. அவ உனக்கு இல்லடா, தேடுறது கிடைக்கலனா இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட கத்துக்கோ. வா ஊருக்கு போலாம், வா.
1: சரி போலாம், ஆனா ஜனனி கண்டிப்பா என்ன தெளிவரும்.
2: ஹலோ அமுதா, நான் மேகலா பேசுறேன்.
3: ஹாய், எப்படி இருக்க?
2: நான் நல்லா இருக்கேன். கேரளால இருந்து பேசுறேன்.
3: கேரளால இருந்தா?
2: ஆமா, உன் ஹஸ்பண்ட கூட இங்க பார்த்தேனே.
3: ஆமாமா, அவரு ஏகே ஆண்டனி கிட்ட செக்ரட்டரியா ஜாயின் பண்ண போறாரு.
2: என்னடி உளற? அந்த வேலைக்கு இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சு நான் எனக்கும் செலக்ட் ஆயிட்டேன். வேலையில ஜாயின் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன்.
4: உன் ஹஸ்பண்ட் உன்கிட்ட நல்லா போய் சொல்லிட்டு இங்க ஊர் சுத்திட்டு இருக்காரு. பாத்துடி.
3: ரொம்ப தேங்க்ஸ் டி. அவர் வரட்டும், நான் பாத்துக்கிறேன்.
0: செல்லா, ராஜாதி, அமுதா, எங்க இருக்க நீ? ஹேய், கேரளாவில இருந்து இன்டர்வியூ போயிட்டு அசந்து போய் வந்து நிக்கிறேன் நானு. என்ன வாசல்ல வந்து வரவேற்காம கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க நீ?
3: அல்வா கிண்டிட்டு இருந்தேன்.
0: ஓ,
3: அதோட வந்து ரிசீவ் பண்றதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எனங்க, கேரளா சீஃப் மினிஸ்டர் ஏ கே ஆண்டனியே உங்க கூட இருந்தாரு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குங்க.
0: கூட இருந்தா பரவாயில்லையே, வெரி சிம்பிள் மேன். யூனோ, நேந்திரம் பழம் சாப்பிடுங்கிறாரு, கதகளிக்கு போலாமான்றாரு, எண்ணெய் மசாஜ் பண்ணிக்கொண்டாரு, மோகன்லால மீட் பண்ணலான்றாரு, படகு சவாரிக்கு கூட அவரே வர்றாருனா பாத்துக்கோ, ஏன் ஒரே அன்பு தொல்லையா போச்சு பாவோம்.
3: அப்போ வேலை கன்ஃபர்ம்டுன்றீங்க?
0: கன்ஃபர்ம்டு தான், ஆனா கேரளா மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்டுக்குள்ள உங்களை மாதிரி அறிவாளிய நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்பல. நீங்க டெல்லி போய் ஜனாதிபதி அப்துல் கலாம் கிட்ட செக்ரட்டரியா சேர்ந்துட்டா நல்லா இருக்குங்கிறாரு.
3: அப்போ டெல்லி போகணும்.
0: போகணும், ஆனா ஒரு 20,000 வரைக்கும் செலவாகும்.
3: அதனால என்னங்க, வேலை கிடைச்சா டெல்லினே போய் செட்டில் ஆயிடலாம்.
0: ஆமாமா, பட்டாணியும் சப்பாத்தி குருமாவும் சாப்பிடலாம். பாங்கரா டான்ஸ் ஆடிக்கிட்டே.
3: என்னங்க, கொஞ்சம் கண்ணை மூடுங்க.
0: எதுக்கு
3: கண்ணை மூடி ஆ காட்டுங்க?
0: ஓ, அதுவா கூக்க போயா?
3: குடுக்கறதுக்கு தானே அடுப்புல வச்சிருக்கேன். இந்த வாய் தானே என் நகையெல்லாம் ஆ போட்டுச்சு. இப்ப நல்லா ஓ போடுங்க. நானும் பொறுத்து பொறுத்து பாத்துட்டேன். நீங்க திருந்துற மாதிரியே தெரியல.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய். என்ன கடையா அசிங்கமா லோக்கல் பேப்பர் வாங்கி வச்சு படிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு இங்கிலீஷ் பேப்பர் அது இதுன்னு வாங்கி போட்டா ஆவாதா?
1: ஐயா, இங்கிலீஷ் பேப்பர் தான் படிப்பீங்களோ?
0: படிக்கிறதுக்கு வேண்டாம், இங்கிலீஷ் பேப்பர் கேட்டான். இடைக்கு போட்டா அதுலதான் அமௌண்ட் ஜாஸ்தி.
1: சரியா சொன்னீங்க.
0: மேட்ச் பாக்ஸ் பிளீஸ். உன்னை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்.
1: ஆமா.
0: என்னடா இதை மட்டும் கொடுக்குற? சிகரெட்டை எவன் கொடுப்பான்?
2: நான் கொடுக்குறேன்.
0: தேங்க்யூ. உன்னொன்னு அடிக்கடி பாக்குறேன்.
1: வீட்ல இருந்து வரும்போது வெறும் வாய் மட்டும் தான் எடுத்து வருவீங்களா?
0: எஸ் அதையும் நான் கடன் தரேன். இந்த வாயில எவன்டா கடன் கேப்பான்? திறந்து போட்ட டிரைனேஜ் மாதிரி இருக்கு, அதுல டீய வாங்கி ஊத்து.
3: ராடுகள் சங்க தலைவன் விக்கியை பிடிக்க தனி போலீஸ் படை. போலீஸ் கமிஷனர் அறிக்கை. மாட்டினடி நீயே.
0: பிடிச்சிருவானுங்களா? என்ன பிடிக்க முடியுமா? யாரு நானு? நானே சரண்டர் ஆயிடுறேன்.

0: சரி, மாப்பிள அழைப்பு இல்லாம கல்யாணம் முடிஞ்சது. அடுத்தது
1: அவசரப்படாதீங்க, சாந்தி முகூர்த்தத்துக்கு மாப்பிள்ளை அழைப்பு உண்டு.
0: நாதஸ்வரத்தோட வா.
1: கண்டிப்பா, நொச்சி குப்பம் பச்சை அப்பன் குரூப்போட மாப்பிள்ளை அழைப்பு.

0: நீயாடா நடு ராத்திரியில ஊரே தூங்கிட்டு இருக்கு, நீ எதுக்குடா இங்க வந்த?
1: என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணா.
0: ஏண்டா சந்தேகத்தை தீர்க்க நான் என்ன நக்கீர்னா? ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் நீ தீர்த்து கூடாதா?
1: ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பிள்ளை இருக்காங்கண்ணா, நீ தானே புத்திசாலி.
0: சரி கேட்டு தோலடா.
1: அண்ணே மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கு, வெப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, இந்த ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கா
2: இல்லையாண்ணா
1: சொல்லுங்கண்ணா.
0: உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே, என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேட்கணும் உனக்கு தோணுமா? டேய் அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே, அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன? வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதானே. உட்கார்ந்து நான் எந்திரிச்சு போ.

0: திருநாவுக்கரசு பேண்ட் சட்டை எல்லாம் போட்டு ஆளே மாறிட்டேன். என்ன இந்த பக்கம் மெட்ராஸ் சுத்தி பார்க்க வந்தீங்களா?
1: இல்லடா, இங்கேயே செட்டில்.
0: அது சரி, எத்தனை நாளைக்கு தான் பொங்கலையும் புளியரையும் தின்னுக்கிட்டு கும்போரம் குளக்கரையும் கோயில் படிக்கட்டையும் சுத்திக்கிட்டே தெரிய முடியும்?
1: அது இருக்கட்டும், கோயில் மணி அடிக்கிறது பிடிக்கல தானே பட்டணத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் பாக்கிறதுக்கு வந்த? எப்படி இருக்கும் ஜாப்?
0: அது ஜாப் இல்ல திருநா, எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு.
2: ஐயா, உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா மத்த வேலையெல்லாம் முடிச்சலாம் ஐயா.
0: போ போ.
3: யோ, எங்க போயிருந்த?
0: எல்லாம் அவசர வேலையா தா.
3: இங்க வேலையை வச்சுட்டு வெளியில ஏன் வேலை?
0: வெளி வேலையெல்லாம் கிடையாது, உள் வேலை. பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கோம். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு இருக்கே. ஏய்
3: பிச்சு மணி,
0: என்னப்பா
3: பில்லு யார் தரது?
0: வர்றையா?
3: ஏய் பிச்சு மணி,
0: வரட்டா வர்றையா? படுத்துறாயா? இதே வேற. ஜிங்கன ஜன ஜம் ஜம் ஜிங்கன ஜிங்கன ஜன ஜம்.

0: எம்டி தான் உன குழப்பு.
1: ரைட், டூப்ளிகேட் பின்னுது ஆசை போகணும். வருமா
0: வராது?
1: ஏன் வராது?
0: பிரசவத்துக்கு இலவசம் போட்டுக்கிறது பொம்பளைங்களுக்குடா, உனக்கு இல்ல.
1: ஒரு குடிமகன் சிட்டிசனை கவலைப்படுத்தீங்க.
0: சிட்டிசனா நீயா?
1: ஆமா, சிட்டில இருக்க அதனால சிட்டிசன்.
0: அப்ப ஜட்டி போட்டவனா ஜட்டிசனா?
1: அதான் எனக்கு போடுற பழக்கமே
0: கிடையாது.
2: ஏன்ப்பா என்ன பண்ண பழமா?
0: கண்ணமாப்பேட்டை போற மாதிரி இருந்துட்டு உனக்கு தேனம்பேட்டை போகணுமா? ஆட்டோலாம் வராது, எனக்கு கொஞ்ச நேரத்துல காத்து அடிக்கும், அதுலயே
2: ஆட்டோமேட்டிக்கா போய்ச்சேரு.
0: மீட்டரா? தூசி துரும்புக்கெல்லாம் நான் மீட்டர் போடுறது இல்ல, சவாரி வரும், அதுலயே நீ தொத்திக்கோ.
2: ஹலோ, என் சன்ஸ் கூட வராங்க, அவங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும்.
0: பின்னுமா இருந்துகிட்டு உனக்கு சன்ஸா? பெரிய பிஜேபி சன்ஸ், பிஆர்ஆர் சன்ஸ். தூசி ஏத்தும் போது அந்த துரும்புகளை ஏத்த மாட்டேனா? கூப்பிடு கூப்பிடு, அதுங்களையும்
2: கூப்பிடு.
0: இவன் சின்னவனா?
2: வேண்டாம் கண்ணுக்கார, இன்னும் ஏய் பெரியவனே வந்துட்டா.
0: ஒரு ஆட்டோக்குள்ள ரெண்டு டேங்கர் லாரியே ஏத்துறீங்களா? புதையே நம்பர் மறைவேடா. ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு ரெண்டு ஊரை ஏத்திட்டானே. அடியாயமா என் ஆட்டோவுக்கு சமாதி
1: கட்டிட்டீங்களா?
0: பாடி எடுக்கிற மாதிரி அதான் தங்க ஊதிட்டீங்களா?

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தடவென தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட.

0: cool.
1: உன் சாமி
2: மச்சான், யாரையுமே காணோம்.
1: அழுவாதடி, கம்முனு வா புள்ள. முன்சாமி வந்தாருங்களா?
3: முன்சாமி முன்சாமி
1: முன்சாமி தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வல்லியாண்டி,
2: அப்படி
1: யாரும் தெரியலங்கிறாங்களா? முன்சாமி சார், முன்சாமி தெரியுங்களா?
4: வாட்
3: ஓ அக்கா, முன்சாமி பாத்தீங்களா?
1: அக்கா வா. முன்சாமி தெரியாதுங்களா? முன்சாமி தெரியாதாண்டி, இவனை எங்க தேடுறது?
2: எங்க வருது
1: அடிச்சு நிறுத்திடு. இப்படியே விட்டா கால் இல்லாதவனு சொல்லி நாலு தெரு பிச்சை எடுப்பு போட்டுருக்க.
2: யாரா பிள்ளை விட்டு இறங்குங்க, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணுமே மச்சா.
1: சப்பானு வேண்டாம்னு சொன்ன கேட்டியாடி, இப்ப நடுத்தர நிக்க வச்சுச்சே. முனுசாமி
4: தொலைஞ்சானுங்க இந்த தத்திர பசங்க.
1: முனுசாமி
5: டோ, நீ தான் முனுசாமியா?
1: நீ
5: நான் தான் உங்களை ஊரை சுத்தி பாக்குறது கூட்டு போக வந்திருக்க முனுசாமி.
1: ஓ நீ தான் முனுசாமியா?
5: நீ தான் முப்பத்தாளா?
1: இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. ஆம்பளை பேசுறல்ல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது, நான் எவன் காலையிலயா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது? இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் இருக்கும் போல இருக்கு. நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான்.
5: எதுக்கு என்ன? அதான் மயில்சாமி கொட்டையை நின்றல, கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே.
1: இது மயில்சாமியா?
5: வேற என்னது?
1: யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பாசனம் இருக்கா?
5: விதி ஏதோ படிச்சவன் வந்து மாட்டுவான்னு நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இருக்கணும், நம்ம தலையில எழுதிருக்கு. ஏன் இந்த வேஷ்டி?
1: ஏன் வேட்டி உங்கிற?
5: இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா?
1: கிளி பச்சில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். சொன்ன கேட்க மாட்டேன்ட்டா.
5: பிளேன்ல ஏறின உடனே போட்டியா? ஃபுல்லா தண்ணி.
1: யார் போட்டா? ரெண்டு சேகப் சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ் ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டாம்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான்.
2: நான் அங்கேயா சொன்ன வேண்டாம் கேட்டியா?
5: பாப்பாவுக்கு எல்லாரும் நல்லா தெரியுது.
1: ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசுக்கு பெசுக்கா வெட்டிருக்கேன்.
5: மயில்சாமி, நம்ம ஜப்பானை சுத்தி பார்க்கலாமா? நீ கொஞ்சம் தள்ளியே வா,
1: மாடி போலாம்.

0: சாரி, தெரியாம
1: என்ன இடிஞ்சு
2: பிடிக்கிறீங்க?
1: யார் யார் அடிச்சா?
2: அங்க போறானே அவன் பொண்டாட்டி இடிச்சுட்டான். இடிச்சது மட்டுமல்ல, சிக்னல் குடுத்துட்டு போறான். இந்த கல்யாணம் முடி வரைக்கும் நான் அவனை ஃபாலோ பண்ண விடமாட்டேன்.
0: நம்ம மாப்பிள்ள தோல்னா வரணுமா?
3: நீ கல்யாணத்துக்கு வந்தது அசோக் தெரியுமா?
0: ஓ தெரியுமே.
3: ஓ அப்படின்னா எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா?
0: ஆ சொல்லுங்க.
3: நான் அசோக் கழுத்துல மூணு முடிச்சு போடுறது வரைக்கும் யாரு கண்ணுக்கும் தெரியாம எங்கேயாவது ஒளிஞ்சிக்க முடியுமா?
0: ஓ ஆஷா என்னை பார்த்தா எப்படியும் கன்ஃபியூஸ் ஆயிடுவா, எனக்கு புரியுது. பட் எப்படி அவளை பார்க்காம அவாய்ட் பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல.
3: பாபா என் வாழ்க்கையில விளக்கேத்தி வை, அவ வர டைம் ஆச்சு. வில் யூ ப்ளீஸ்?
0: சரி, ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
2: வணக்கம் மாப்ள.
3: நான்
0: ஓகே ஓகே. வணக்கம் மாப்ள. நல்ல சூப்பரா மேட்ச் இருக்கார்.
4: அதனால தான் செலக்ட் பண்ணேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஏதோ ஆவரேஜா போயிட்டு இருக்கீங்க.
4: உங்க வைஃப் கூட்டிட்டு வரலையா?
0: வைஃபா?
5: ஏய் பிரியா, பூபதி கல்யாணம் ஆகலன்ற விஷயத்தை இப்பவாத ஆஷா கிட்ட சொல்லிடலாமா?
4: சும்மா ரெடி, மாட்டிட்டு முழிக்கட்டும்.
0: ஓ அந்த வைஃப். வந்திருப்பாங்க வந்திருப்பாங்க. இங்கதான் எங்கயோ. தோ
4: அவங்களா? அத்தை என்னமா இங்க வாங்க.
0: அத்தையா? நீ யாரு? சும்மா சும்மா பின்னாடி வந்துட்டு.
4: என்ன பாரு

0: நேட்டையா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாரம் ஒத்த விலக்கு போட்டேன், ஓடி போன என் பொண்டாட்டி தேடி
1: வந்துட்டான். மூஞ்ச பரவாயில்ல, பொண்டாட்டி திரும்பி வந்துட்டானா? அப்ப கூட்டு ஒண்ணும் எவ்வளவு கேவலமா இருந்திருப்பா.
0: ஜோசியா உண்மை சார்.
1: ஆனா உன் பொண்டாட்டி ஒண்ணு உண்மையா இல்லையே? ஓசித்திக்கு ராசி பலன் சொல்றான் அவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு.
2: சார், என்ன எவ்வளவு நாள் கேவலமா பேசுங்க.
1: இப்ப அப்படிதானே பேசுறேன்.
2: ஜோசியத்தை பழிக்காதீங்க, கட்டணம் எல்லாத்தையும் கணிக்குது.
1: ஏண்டா, மாட்டு பொங்கலுக்கு டெக்கரேட் பண்ண காட்டெருமமா இருந்துட்டு நீ கட்டத்தை பத்தி பேசுறியா? எனக்கு என்னடா சொன்ன?
2: என்ன சொன்ன?
1: பத்து நாள்ல பிரச்சனை வரும், பதினஞ்சு நாள் லீவ் போட்டு போங்கன்னு சொன்னல.
2: இப்போ அதான் சொல்றேன், உங்களுக்கு சனி தசை, சுய புத்தி, இன்னும் பத்து நாள்ல கண்டிப்பா பிரச்சனை வரும்.
1: டேய், பத்து நாள்ல பிரச்சனை வராதா? ப்ரொமோஷன் தான் வரும். கமிஷனர் ஆபீஸ் டேபிள்ல என் ப்ரொமோஷன் லெட்டர் ரெடியா இருக்கு. நான் எப்ப வேணாலும் அசிஸ்டன்ட் கமிஷனர்
2: சொல்றது கொஞ்சம் நம்புங்க சார். விதியோட வீரத்தை குறைக்க விநாயகருக்கு ஒரு விளக்க போடுங்க, சனி கொஞ்சம் சமாதானம் ஆவாரு.
1: ஊட்டியில பண்ணிக்குதான் பை பண்ணோம். டேய், நான் குனிஞ்சு ஜிப்பு போட்டுறியா?
3: வண்டி ஸ்டார்ட் ஆகல சார்.
1: பேனட் ஓபன் பண்ணு, இப்ப ஸ்டார்ட் பண்ணு.
3: சார், சூப்பர் சார்.
1: நீ எல்லாம் சைக்கிள் எடுத்துட்டு போனாலே சந்தேகம் வரும், கார் எடுத்துட்டு போறிய உண்டுதானா?
3: எந்ததான் சார்.
1: நம்பர் சொல்லு.
3: 0006.
1: போனா போகட்டும், டார்கெட் ஷார்ட் கட்ல போய் அடிக்கலாம் ஏரியா.
3: சார், ரொம்ப ஸ்பீடா ஓட்டாதீங்க சார், பயமா இருக்குது.
1: டர்னிங் வரும்போது என்ன மாதிரி டைட்டா கண்ண முடிக்க பயம் தெரியாது. ஜஸ்ட் மிஸ் தா. சார், ஒரு கவர் உழுந்ததுனால தவறு நடந்து போச்சு சார். ஐயோ, என்ன சார், நெத்தில ரத்தம் வருது. உங்களை யார் பிக்னிக் போற மாதிரி ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்து வர சொன்னா? பத்திரமா பிளேட் உட்காந்து வர வேண்டியதானே.
4: தீவிரவாதியை பிடிக்க உன்னை யாரா வர சொன்னது?
1: சார், நான் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு தீவிரவாதியை பிடிக்காம திருப்பதி லட்டு பிடிக்க சொல்றீங்களா? அப்பதான் நீங்க எனக்கு டபுள் ப்ரொமோஷன் எல்லாம் குடுப்பீங்க.
4: டபுள் ப்ரொமோஷன் இல்லடா, டி ப்ரொமோஷன். இனிமே நீ இன்ஸ்பெக்டர் கிடையாது. ஏட்டி
1: ஏட்டா.

0: என்ன அந்த தவுள்கார ரொம்ப துள்ளுறா, அந்த தவுள் நாம நீ ஆட முடியாதா?
1: அட நீங்க ஒண்ணு, ஒரு தகர டப்பாவை தட்டினா கூட தான் நான் ஆடுவேன். அந்த தவுள் என்னத்துக்கு? உங்க நாதஸ்வரம் தான் எனக்கு வேணும்.
0: ஒரு சின்னஞ்சிருச்சுங்க அப்படி இப்படி இருக்கும், அண்டுக்காக ஒதுக்கிற முடியாதானே, வைக்க பொருள் கொடுத்த நாய் மாதிரி.
1: அவன் சொல்றா அடிக்கடி வித்துவான் வித்துவான்னு, அப்படி என்னத்த வித்தானோ தத்துவான்.
0: நம்ம சத்தார் பாய் புரட்டா கட்டையில கொடுத்தா இவ்வளவு மாவு வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா, அதனால அவன் வித்தோட ஏற்படுவான்.
1: அவன் அப்படித்தாங்க கத்துவான்.
0: சரியான மாவு பாய,
1: மாவு பாய் இல்லங்க மாங்கா மடையன்.
2: நம்ம ரெண்டு பேரையும் அண்ணன் தங்கச்சி நினைச்சு ஏமாத்திட்டு இருக்கான்.
0: ஒரு நாளைக்கு நாலு சுரத்தை எடுத்து நடு மண்டையில நச்சுன்னு அடிச்சு விட்டு நான் டெய்லி போயிடுறேன்.
1: அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க, உங்க முகத்துல ஆட்சிட்டு ஊத்திடுவான். சரியான வெளியே
0: ஏற்கனவே 7 லிட்டர் தடவை ஊத்துன மாதிரி இருக்கு இந்த மூஞ்சில, இன்னும் நான் எத்தனை நிலவடி ஆசிட்டு ஊத்துறது? ஆசிட்டு உண்டான மரியாதையை கெடுத்துட்டேடி. தகர டப்பாவில பெயிண்ட் அடிச்சு அதை இவர் தட்டினா நீங்க அப்படியே தில்லான ஆடிடுவீங்களா? என்னடே நாதஸ்வரத்தை எடுத்து நச்சுன்னு நடுமண்டையில அடிச்சிருவியா? ஏய் என்ன பத்தி உனக்கு தெரியுமல்ல, வாயில குழாய வச்சு ஊதுற உனக்கே இப்படி இருந்தா ரெண்டு கையிலயும் தவுள் அடிக்கிற எனக்கு எப்படி இருக்கும்?
3: என்னடா
0: அண்ணே, என்ன
1: எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க.
0: ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க.

என் மனச கெடுத்த சிறுச்சி கனவை தடுத்து நிறுத்தி அவ கனிஞ்சு வெடிச்ச பருத்தி வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி.

0: என்ன
1: தெரியலையா? நான் உங்களை அடிச்சிருக்கேன்.
0: அடிச்சிருக்கியா? எப்பமா?
1: நல்ல திங்க் பண்ணி பாருங்க, நாம தூரம்.
0: நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடாது.
1: அது புடுங்க, அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமாறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்.
0: அதனாலதானடா எல்லாரும் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. ஆமா, நீ எப்படியா இருக்க?
1: எங்க ஐயா, நான் அப்படியேதான் இருக்கேன்.
0: சரி,
1: ஆனா என்னோட சேர்ந்து உங்களை அடிச்சானுங்களே அந்த கத்தி கந்த பான் ரவி பரு முருக, அவங்க அத்தனை பேரும் திடீர் பெரிய ரவுடி
0: ஆயிட்டானுங்க. எப்படி ரவுடி ஆனாங்க? எப்படி ஆனானுங்க? 50 பேர் என்ன தூக்கி போட்டு அடி அடின்னு அடிச்சுக்க அப்புறம் தான்டா அவங்க ரவுடி ஆனது. பேரு புகழ் பண்டா எல்லாம் நீ பான் ரவின்னு சொன்னியே, அவன் கதையை சொல்றேன் கேளு. அந்த பையன் ஒரு நாளைக்கு 50 பாக்கெட் பான் போடுவான். அப்ப கூட அவன் பான் டிராக் ரவின்னு ஃபேமஸ் ஆகலடா. ஒரு நாள் நானு டியூட்டிக்கு போய்க்கிருந்தேன். அப்ப அவன் பான் போட்டுக்கிட்டு மென்னுகிட்டே வந்தான். வா ரவி, எப்படி இருக்குன்னு பேச்சு வாக்கல மாமூல் கேட்டேன். 5 ரூபா தான்டா கேட்டேன். என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அன்னையில இருந்துதான் ஏடிஎம் மூஞ்சிலே பொழிச்சுன்னு துப்பிட்டான்னு பான் கிரவின்னு பேமஸ் ஆனது. ஆனா அந்த கத்து குத்து கண்ணே அவன் எப்படி பேமஸ் ஆனா? அவனை மாதிரியே இவனையும் ஒரு நாள் மார்க்கெட்ல பார்த்துட்டு நல்லா இருக்கியாப்பான்னு பேச்சு வாக்கல அவன்ட்டையும் மாமூல் கேட்டேன். 2 ரூபா தான் கேட்டேன். அவன் என்ன கோபத்துல இருந்தான் தெரியல, பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்திய உருவிச்சா எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டு கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன அவனும் உள்ளடா. அப்படி ஓடியும் சாட் ரூட்ல வந்து விட்டாம்பார் வளாவல கத்திய கத்தி இங்கிட்டு வந்துருச்சு.
1: அப்புறம் என்னாச்சு?
0: அப்புறம் என்ன, உரிமை போட்டு மறுபடி ஓட்டம் தான். அதுக்கப்புறம் தான் ஏட்டியாவே விளாவில விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டான்னு கத்தி குத்து கந்தேன் கத்தி குத்து கந்தேன்னு பேமஸ் ஆனா. ஆனா ரெண்டு பேரும் விசுவாசிரா மரியாதை தெரிஞ்சவங்க. அந்த பான் ரவி இருக்காம்பாரு, அவன் எங்க பார்த்தாலும் உன்னாலதான் பேமஸ் ரவுடி ஆனா பொசுக்குன்னு கால வந்து ஒரு டீ வடைய வாங்கி கொடுத்தான். இந்த கத்தி குத்து கந்தே அவனோட ஒருபடி மேல ஒத்திக்கு ஒரு வீடே வாங்கி கொடுத்திருக்கான். என்ன சாரித்திரம் இருக்கும்போது என்கிட்ட வந்து பெரிய ரவுடி ஆயிட்டான் திடீர்னு பேமஸ் ஆனான்னு பீத்திக்கிட்டு இருக்க. சரி அதை விடு, இப்ப ஓம் பழப்பு தரப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: என்னத்தை ஏட்டையா, எக்கனாமிக் ப்ராப்ளம் ஓவர் ஆச்சு, காலம் மாறி போச்சுல. படிச்சவன் கம்ப்யூட்டர்ல திருடுறான், நான் படிக்காதவன் பிளேட நம்பி தொழில் ஆரம்பிச்சான், ஃபீல்டுல நிக்க முடியலையே.
0: ஐசி
1: அது ஜீன்ஸ் கேக்கலாம் பிளேட போட்டா ஆல்ரெடி கிங் ஜீன்ஸோட வராங்க. கேட்டா பேஷன் ரானுங்க.
0: அட
1: புல்லாம் ஏடிஎம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாறிட்டானுங்க. சரி அதையாச்சும் போய் ஏடிஎம்ல போட்டா அது பின் நம்பர்னு கேக்குது. இப்பெல்லாம் பணம் கைக்கு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது ஏட்டையா. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்.
0: என்னன்னு?
1: நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரனா ஆகணும்.
0: ஆகணும்டா, ஆகணும்.
1: அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, உங்க மூக்குலயே நச்சுன்னு குத்துவனா, பல பலன் ரத்தம் வரும். இதையே காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடியா வருவேன்ல.
0: ஏய், அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆகலாம் பாக்குற?
1: நீங்க ரொம்ப ராசியான ஆளுயா.
0: அப்ப நான் உனக்கு கேக்குறேன், நான் உண்ட அடி வாங்கினா ஏட்டி அவக்காண்டி என்ன செய்வேன்? நீ
1: ஒத்திக்கி இருக்கிற வீட சொந்த வீட
0: ஆக்கிறேன். நல்லவன்டா நீ. அப்ப இங்க வச்சு அடிக்க வேண்டாம்டா, நல்ல கூட்டமா இருக்கிறமா பாத்து ஒரு இடம் சொல்றேன். அங்க வச்சு கும்மு கும்மு கும்மு கும்மு கும்மு நெரிச்சாருவில்ல.
1: ஏனா அங்கெல்லாம் போனா லேட் ஆகும் ஏட்டையா. இங்க வச்சு அச்சாதான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஏட்டையா அச்சான்னு வேர்ல்டு ஃபுல்ல ரீச் ஆகும்ல.
0: அடி வாங்குற பத்தி
1: பிரச்சனை அடிச்சு ஆகணும்.
0: அடே மத்த போலீஸ் தொழில கத்துக்கிறோம்.
2: என்னடே எவ்வளவு தெரியும் உனக்கு? இவர் என்ன எச்சிக்கிற ஏகாம்பரம் நினைச்சிட்டியா? என்கவுண்டர் ஏகாம்பரம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அங்க இருக்கிற எல்லாரையும் சுட்டு பொசக்கி வேற வழி இல்லாம எவனும் கடிக்காம இங்க வந்து செட்டிலா இருக்காரு. எவ்வளவுடா தெரியும் உனக்கு? என்ன அம்மா அம்மா?
0: சும்மா
3: ஏ
2: என்னது
3: அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி மோர காலகையோட போயிருக்கும்ல. நீ ஏன் தேவையில்லாம யூட்டர்ன் பண்ணி டேபிள் நொறுக்கி என் மூக்க உடைச்சு ரத்த கலரி ஆக்கிருக்கியே, உனக்கு ஏன் இந்த கொலவெறி?
2: உங்களுக்கு பிஞ்சு மூக்கு ஏட்டையா? அத ரத்தம் நிக்காம வருது. நான் போய் டிஞ்சர் வாங்கிட்டு வந்துறேன்.
3: மூக்க பஞ்சர் ஆக்கிட்டு டிஞ்சர் வாங்கிட்டு வர்றியா? இன்ஸ்பெக்டர் குட்டி வந்து வச்சுக்கிறேன்.

0: 아이누티! 아이누티!
1: 아이누티, 앉지!
0: 아, 앉지!
2: 아마! எப்படி இவ்ளோ வெயிட்?
1: இதெல்லாம் நத்திங்கயா, முந்தி டன் கணக்குல தூக்கிக்கிட்டு இருந்தேன், இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சிக்கிட்டேன். வாட் எ சன்னி டே!
2: வாவ், சூப்பர். நிஜமாவே நீங்க தானா?
1: யா, இட்ஸ் மீ. தட் வாஸ் 2 இயர்ஸ் பேக், மிஸ்டர் மெட்ராஸ், மிஸ்டர் ஹைதராபாத். நீ ஏகப்பட்ட டைட்டில்ஸ். மெட்ராஸ் சிட்டில அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த ரவுடிங்க பாடியில எல்லாம் கபடி விளையாண்ட காலாது. இன்னைக்கு என்ன சூப்?
0: யானைக்கால் சூப்.
1: டே நாலு காலையும் போட்டுற சூப்.
2: அப்ப அவங்க
1: அந்த பாடியா? அது என் ஸ்டூடெண்ட் ரங்கசாமி தான். இப்ப வியாசர் பாடியில மீன் பாடி வண்டி எல்லாம் ஓட்டி போடுது.
3: ராத்திரி பூரா உட்காந்து ஓட்டிட்டு இருந்தியா? ஆளும் முகரையும் பாரு, அரையும் குறையுமா அலையுது.
1: She is my old student. அதான் இன்னும் கையில அந்த அம்மாவுக்கு பவர் அப்படியே இருக்கு. நீங்களும் என்கிட்ட ஏதாவது எக்ஸசைஸ் கத்துக்கலான்னு விருப்பப்படுறீங்களா?
2: சாரி, எனக்கு சிங்கிள் ஃபேஸ் வேண்டாம், நான் சிக்ஸ் ஃபேஸ் கிட்டயே
1: கத்துக்கிறேன். என்ன இந்த வில்லேஜ் கிளவி என் காதல வீணா தூக்கி போட்டு
3: போயிட்டாளடா.
1: இதாண்டா இது.

0: I'm a bigger boy. Ayya, I'm a bigger boy. Rasa, you have to give me paisa. I'm a bigger boy. Excuse me, ladies and gentlemen. My name is Vikinga. In 1988, ஒரு ஃப்ளைட் கிராஷ்ல என் கால் ஒண்ணு கட்டாய் போச்சுங்க. அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர்ல போய் செயற்கைக்கால் போட்டுறதுக்காக 10 வருஷமா டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஹலோ பிளீஸ், ஏய் சிஸ்டர், நீங்க ஒண்ணு சும்மா போட வேணாங்க. அமௌண்ட் இங்க போடுங்க, அதுக்கப்புறம் அட்ரஸ் இங்க நோட் பண்ணிட்டு போங்க. அட்ரஸ் எழுதாதவங்க கிட்ட நான் அமௌண்ட் வாங்குறது இல்லைங்க. ஏன்னா எனக்கு செயற்கைக்கால் பொறுத்தது பிறகு நான் இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ஸ்ல ஓட போறேங்க. அப்போ உங்க கடனையெல்லாம் வட்டியும் முதலுமா உங்க வீடு தேடி வந்து கொடுப்பேங்க. ஹலோ பிளீஸ், யாராவது போடுங்களேன். ஹலோ ஏம்பா, ஏய் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் ஒரு பேண்ட் சட்டை, அமௌண்ட் போடுப்பா.
1: 10 பைசா.
0: ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்ட்,
1: நிறுத்து. ஆமா, உனக்கு எப்படி கால் போச்சு?
0: தான் காலையில சொல்லிட்டு இருக்கேன்ல, ஃப்ளைட் கிராஷ்ல ஆக்சிடென்ட்ல கால் போச்சு.
1: இரு, எந்த வருஷம்?
0: 1988. ஹலோ தாய்மார்களே,
1: இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? எந்த மாசம், எந்த தேதியில, எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துச்சு, உங்க கூட யாரெல்லாம் பிரயாணம் பண்ணாங்க, எனக்கு ஃபுல் டீடைல் குடியா.
0: போடுறது 10 பைசா. இதுல உனக்கு ஹிஸ்டரி ஆஃப் தி ஆக்சிடென்ட், ஜியோகிராஃபி ஆஃப் தி இன்சிடென்ட் எல்லாம் சொல்லுவாங்களா? 10 பைசா ரேஞ்சுக்கு என்ன உண்டோ அதை சொல்லிட்டேன், போயேண்டா. ஹலோ சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இதெல்லாம்
1: வேணாம் இப்ப, 10 பைசா போட்டுருக்கேன், அந்த உரிமையில கேக்குறேன், எனக்கு நீ ஃபுல் டீடைல் சொல்லி தான் வேணும், சொல்லு.
0: டேய், லட்ச லட்சமா பைனான்ஸ் கம்பெனில பணத்தை போட்டவனே தலையில துண்ட போட்டுட்டு பணங்கள் பற்பக்கத்துல செட்டில் ஆயிட்டானுங்க. இவரு 10 பைசா போட்டாரா, இவருக்கு இவ்வளவு சொல்லணுமா? போடா, நீ மாச்சு 10 பைசா மாச்சு, பொறிக்கடா.
1: 10 பைசா போட்டதுக்கு 1 ரூபாயா?
0: பெகருக்கு பிறந்த பெகர் பசங்க. I'm a beggar boy, I'm a beggar boy, you have to give me paisa, I'm a beggar boy. Hello brothers and sisters. Hello,
2: தம்பி, இந்தாப்பா 10 ரூபா. செயற்கைக்கால் பொறுத்திக்க தம்பி.
0: Thank you old man. அட்ரஸ் எழுதிட்டு அப்படியே அப்பீட் ஆயிக்க.
2: I'm a beggar தம்பி. நானும் காலையில இருந்து பாக்குறேன், ஒத்த கால் போய் ஒத்த கால் தான் இருக்கு. அந்த ஒத்த கால நின்னுகிட்டு கத்தி கத்தி காசு கட்டுகிட்டு இருக்கிய, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூடாதா? கால் வலிக்குமே.
0: வலிக்கத்தான் செய்யும் பெருசு.
2: அந்த மாதிரி நேரத்துல என்ன தம்பி பண்ணுவேன்?
0: இப்படி மாத்தி நிப்பேன். அடடா, ஒரு அனாதை பணம் விழுந்துருச்சு, இன்னைக்கு கலெக்ஷன் கண்ணமா போயிட்டு தானா?

0: மதிப்புக்குரிய கம்பெனி முதலாளி சாந்தி கிருஷ்ணன் அவர்களே, நான் இப்ப பேசுறது நீங்க கௌரவமா கேட்கணும்னு மிக பணிவுடன் கேட்டுக் கொள்கிறேன். 50 வயதுக்கு மேல உள்ளவங்களே வேலை விட்டு தூக்கத்தான் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. 50 வயதுக்கு கீழே இருக்கிற நாங்க அவங்களுக்காக போராட முடிவு பண்ணிட்டோம். இந்த போராட்டத்தை உங்க பேக்டரிக்கு முன்னாலேயோ கம்பெனி முன்னாலேயோ வச்சிருக்கலாம். ஆனா அப்படி வச்சிருந்தா நீங்க அந்த பக்கமே திரும்பி வராம வீட்டு வசதியா இருக்குன்னு சொல்லிதான் இந்த போராட்டத்தை உங்க வீட்டுக்கு முன்னாலே எடுத்த முடிவு பண்ணிட்டோம்.
1: ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார், எங்க வீட்டு முன்னால ஒரு கூட்டம் உண்ணாவிரதா இருக்கு, அது நீங்க தான் கிளியர் பண்ணணும்.
2: ஏன்பா, நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்கன்னு நீ நினைக்கிறியா?
3: ஏன், ஏன் திறக்க மாட்டாங்க?
2: இல்ல, போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுங்க போல் இருக்குதே.
3: வார கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம்.
2: எது மாச கணக்கு இல்லையா? இந்த பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும், அவ்வளவுதானா? நான் வீட்லயே இருந்து போறேன், என்ன
3: விட பாரு. கம்பெனியை திறக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது.
4: நகர்றதா? எங்க இருந்து? அவன் இடத்துல அப்படியே ஐக்கியம் ஆகிடுவோம். பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும். ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது. கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான்.
2: இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 1 மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரதத்தை கலைச்சிருவான்.
3: இங்க இருக்கு.
2: ஏற்கனவே கொலை பட்டினி, இதுல போலீஸ் அடி வர தாக்கணுமா? எல்லாம் ஒன்னால வர்றது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்பெனில குடுக்கற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா? உண்ணாவிரதத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்கய்யா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா.
3: மிஸ்டர், என்ன இங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? கலாட்டா இல்ல சார், இது எங்க கம்பெனி தொழிலாளிகளோட உரிமை பிரச்சனை. இதை பத்தி ஏற்கனவே கமிஷனர் கிட்ட, கலெக்டர் கிட்ட, லேபர் மினிஸ்டர் கிட்ட எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கிருக்கோம். பாருங்க
5: சார். என்ன, கமிஷனர் பேசினாரு, இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொன்னாரு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்து 2 பேரும் டே நைட் இங்க காவலுக்கு இருக்க சொன்னாரு
6: சார். அவங்க தான் உண்ணாவிரதம்னு பட்னியா இருக்காங்க. நீங்க ஏன் பட்னியா இருக்கணும்? வந்து சாப்பிடுங்க, சாப்பாடு எல்லாம் ஆறி போகுது.
1: நான் ஏன் பட்னியா இருக்கணும்? 4 வேளையும் சாப்பிட போறேன்.
6: ஆ வா ஐயா, வாங்க.
2: விடுப்பா, எங்கேயும் போகல, எடுத்து பாத்துருவிய. ஏப்பா, கறி குழம்பு வாசனை வருதுப்பா. அடே ஏய், சாப்பிடுறாங்க போ.
3: அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன?
2: அவங்க எப்படி சாப்பிடலாம்? அத நாம கட்டி ரெண்டு கால கடிக்குதுப்பா. நான் சாப்பிட விட மாட்டேன். டேய் மைக்கு குடுடா. ஹலோ, நல்லா கேளுங்க. பொறியாளிங்க வயிற்றுல அடிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது பொறியாளிங்க வயிறு சாப்பிடாதீங்க, அது உங்களுக்கு ஜீரணிக்காது.
6: அம்மா, அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமய கட்டல உட்காரு, நான் பேசஞ்சு எடுத்து வரேன். போ,
2: இத போடுறா. டேய் மைக், டேய் புரியுது கொண்டா, ஸ்டாப். டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சமய கட்டல ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒளிஞ்சு திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா?
6: மீன் குழம்பு, கோழி குருமா, அவச்ச முட்டை, நண்டு வறுவல், காடே கவுடாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அத விட்டுட்டு அனாவசியமா கத்துன, அப்புறம் முழுங்கறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம
2: போயிடு. தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாரா?

0: உட்காருமா? எல்லாம் நீ சாப்பிடுறதுதான் ரெடி பண்ணேன். சந்தோஷமா நிறைய சாப்பிடு.
1: போடுங்க போடுங்க. ஆண்டி,
0: என்னமா?
1: ஒரு உண்மைய சொல்லட்டுமா?
0: சொல்லுமா.
1: இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு என்ன ஒரு மாசத்துல செத்து போனு சொன்னா கூட நான் ஹாப்பியா செத்துருவேன்.
2: பாத்தியா ஏண்டு, கடவுள் அவ முடிவு அவ வாயில சொல்ல வைக்கிறான்.
3: என்னப்பா பண்ண சொல்ற முருகன்? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாற விளாடுறான்ப்பா.
2: தாறுமாறுன்னா?
1: ஆண்டி இன்னும் போடுங்க.
0: போடுறேன்.
1: சாப்பிடுற விஷயத்துல நான் கூச்சமே பட மாட்டேன்.
4: வெளியில போகும்போது தனியா போயிடாத, கூட யாராவது கூட்டிட்டு போ. என்ன எப்ப ஒண்ணா இது ஒண்ணா நடக்கலாம் இல்லையா?
1: என்ன நடக்கலாம்?
2: அடுங்கப்பா அடுங்கப்பா, கை கழுவுமா?
3: வாமா.
1: சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடிக்கடி கூப்பிடுங்க, நான் பிஸியா இருந்தாலும் வரேன்.
2: அடிக்கடி கூப்பிடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா நீ ஏட்டையா?
3: என்னப்பா?
1: இருமா,
3: ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிற.
1: ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ, ஏன் அழுகுறீங்க?
3: அழுகாம என்னமா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? நான் உன்கிட்ட சொல்லப்படாது சொல்லப்படாது நீ எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பொத்துட்டு வெளியே வரப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்?
1: என்னென்ன சொல்ல போறீங்க?
3: சொல்றம்மா, உனக்கு ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆகும்லப்பா.
1: டிரான்ஸ்ஃபரா?
3: ஆமாம்மா, டிரான்ஸ்ஃபர் வந்தா ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து மண்டையை போட்டுருவாங்களாம்னு தெரியாதா உனக்கு?
1: அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர் இல்ல, கேன்சர்.
3: அதுக்கு பேரு கேன்சரா?
1: ஆமா.
3: சரி, அது இருக்கட்டும். இது எவ்வளவு நாளா உனக்கு இருக்கு தாயி?
1: எனக்கு கேன்சர்? என்ன மாதிரி சொன்னா?
3: அதான் உன் கூட ஒருத்தர் மருதமலை மருதமலை திடீரானே, அவன் தான் வாடகை செய்யறது உள்ளூர் வெளியூர் அசலூர்லாம் சொல்லிருக்கான். உனக்கு தெரியாதா?
1: அதான் பார்ட்டி நம்மள ஃபீலிங்கோட பாக்குதா?

0: ரொம்ப நாளா உன்கிட்ட ஒண்ணு கேக்கணும்னு இருந்தேன், நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே.
1: என்ன கேட்க போறவ? இப்புட்டாலத்துல ஓசி இட்லிக்கு காசு கேட்க போற? எனக்கு ஒரு வேலை மாத்திரம் கிடைச்சிடட்டும், மவளை எல்லா இட்லிக்கும் சேர்த்து வச்சு பைசல் பண்ணிவிடுவா.
0: அது இல்லையா, நான் கொஞ்சம் பவளமும் கருகமணியும் சேர்த்து வச்சிருக்கேன், அத கோக்கறதுக்கு ஒரு வெள்ளி கம்பி வேணும்.
1: ஓபாரஸ்ல என்ன நினப்பு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன பண்றது, நான் தான் எல்லா முடிக்கும் சாய அடிச்சு வச்சிருக்கே. ரெண்டு மாசத்தே, ரெண்டு மாசத்தே அப்படியே விட்டா எல்லாம் வெளுத்துரும், அப்புறம் நீயா பார்த்து உடனே புடிங்கிக்கோ.
0: என்னையா சின்ன புள்ள மாதிரி பேசுற?
1: ஏ
0: நீ ஏன் உன் முடிய ரெண்டு இன்ச்சு கிராப் பண்ணி வச்சிருக்க? அதுல எங்கிட்டு நான் மணியை கோக்குறது?
1: என்ன சொல்றவா,
0: இடுப்புல இருக்க வெள்ளி கொடி அத குடியா?
1: அடிப்பாவி மவளை, அது என் சம்சாரம், என்ன லவ் பண்ணும் போது கொடுத்தது, அதெல்லாம் கரெக்டி உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அப்புறமா எங்க அந்த வெள்ளி கொடினா என்ன கேட்டாரா? எங்க போவ என்ன சொல்லுவ? சொல்லு,
0: எதையாவது சொல்லியா?
1: என்ன சொல்ற, நான் என்ன சொல்ல
2: போறேன்?
1: உனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாலிபோர் வீணா மரச போட்டு அலட்டிக்காத.

0: லீவ் லெட்டர், பெர்மனன்ட் லீவ் லெட்டர், என்னுடைய ராஜினாமா கடிதம் வர்றேன். ஏன் என்னாச்சு ஒரு வாரத்தை கேட்க மாட்டீங்களா?
1: ஏன் என்னாச்சு?
0: அதை போய் உங்க பிள்ளையாண்ணன் கேளுங்க.
1: என்ன பண்ணா?
0: என்ன பண்ணலாமா? அவரு என்ன பண்ணல? இந்த ஐயா தெய்வம் மாதிரி நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. கௌரவமான குடும்பம், என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு அந்தஸ்து. ஆஸ்பத்திரியில நர்ஸ் செல்லாவை போய் லவ் பண்றாருமா அவரு? அங்கங்க பேஷன்ஸ் எல்லாம் கூட்டம் கூடி பேசுறாங்க. எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? மாத்திரையை போட்டு தூங்குறேன், எவ்வளவு டார்ச்சர் எல்லாம் தாய்க்க முடியும்.
1: அப்படியா? அப்ப இப்பவே முடிவு கட்டுற.
0: கட்டுங்கம்மா, உங்களால தான் அது முடியும்.
1: செல்லா,
0: உங்க உணர்ச்சி வேகம் எனக்கு புரியுதுமா. ஆனா அதுக்காக இங்க இருந்து ஆஸ்பத்திரிக்கு நர்ஸ கூப்பிட்டா அது கேக்குமா?
1: இங்க இருந்தா கேக்கும் இல்லையா?
0: என்ன சொல்றீங்க
1: செல்லா? ஹாய், மாதவாவுக்கு செல்லாவை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே டாக்டர்கிட்ட கொடுத்துறேன்.
0: டாக்டர்கிட்ட கொடுத்தா நான் பேஷண்ட் ஆயிடுவேன். கொடுங்க. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், உனக்கும் தான்மா.

0: நாயர், நம்ம மனோக்கு ஒரு பெர்ஃபெக்ட் போடுங்க.
1: வேண்டாம் நாயர், டீ எல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேணா ஒண்ணு பண்ணுங்க, இது வரைக்கான வடை டீ பேலன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை இதை வச்சு கொடுத்துரு. 200 bucks.
0: ஏன்டா வேணாங்கிற?
1: அதை ஏன் கேக்குறேன். காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு தலை நிறைய பூவோட என் ஒய்ஃப் கொண்டாந்து பெட் காஃபியை கொடுத்தா. அப்ப ஒரு சூப்பர் தம்ம போட்டேன். அதுக்கப்புறம் சுடுதண்ணியில சூப்பர் குளியல். வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல முதுகு தேய்ப்புகள் வேற. அப்புறம் சில பல இட்லிகளை சூடா உள்ள தள்ளுனேன். இப்பவும் அடிநாக்கில இனிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டீயை போட்டு கொடுத்தா. எனக்கு லஞ்சு சூடா இருந்தாதான் பிடிக்கும்னு அவளுக்கு தெரியும்டா. அதனால அதையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஹாட் பேக்ல வச்சுட்டு அவ ஆபீஸ் கிளம்பிட்டா. நான் அப்படியே உங்களை பார்க்க வந்தேன்.
2: இப்படி ஒரு வைஃப் அமைய நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா.
1: ஓகே ஓகே, இட்ஸ் ஆல்
0: ரைட். டேய் பொறாமப்படாதடா, இவன் 1000ல ஒருத்தன், இவனுக்கு எல்லாம் அமைஞ்சிருக்குடா.
1: கண்ணு போடாதீங்கடா.
2: இதுக்கு என்ன சொல்லிட்டா, கண்ணு போட முன்னாடி சீ என்னடா பாரு.
1: ஹாய். ஏய், நான் உஷா வொர்க் அவுட் ஆயிட்ட போல தெரியுது.
2: ஆமாடா,
0: நீ பஸ்ஸியும் பார்க்கல உஷாவையும் பார்க்கல, அத எப்படி அவ்வளவு கரெக்ட்டா உஷா வொர்க் அவுட் ஆயிட்டான்னு சொல்ற?
1: அது ரொம்ப சிம்பிள்ரா, நம்ம பசங்க சிகரெட் பிடிக்கிற ஸ்டைல வச்சே சொல்லலாம். ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணும் போது டக்குன்னு சிகரெட் எடுத்து பத்த வச்சானா பார்க்காம போற பொண்ணை பார்க்க வைக்கிறதுக்குன்னு அர்த்தம். அதே சிகரெட்டை பின்னாடி மறைச்சான்னாக்க நான் ரொம்ப நல்லவன், உன் முன்னாடி தான் சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு நடிக்கிறான்னு அர்த்தம். அதே சிகரெட்டை காலில் போட்டு மிதிச்சான்னாக்க அந்த பொண்ணு பிக்கப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே சிகரெட் பீடியா மாறி ஃபியூச்சர்ல இவனுக்கு கொஞ்சம் தாடியும் வளர்ந்துருச்சுன்னா பிக்கப் ஆனது டிராப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.

0: யோ
1: சார்,
0: ஏதோ ஃபாரின் வேன் வருது. மடக்கியா மடக்கியா சார்.
2: ஏய் நிட்டே.
0: வண்டி எங்க இருந்து?
3: அது ஜப்பான்ல இருந்து.
0: நான் வண்டியோட மேக்க கேக்கல, வண்டி எந்த ஊர்ல இருந்து வருதுன்னு கேக்குறேன்.
3: மெட்ராஸ்ல.
0: மெட்ராஸ்க்கு போயிட்டு இருக்கு வருதுன்னு சொல்ற?
3: வந்து போயிட்டு இருக்கு.
0: இப்படி தெளிவா பேசணும். ஊது ஊது.
4: ரொம்ப அழிச்சிட்டேன்ல.
0: நீ ஊதவே வேணாம், பார்த்தாலே தெரியுது. ஏன் பெருசு, குடிக்கிற வயசா இது?
4: இந்த வயசுல குடிக்கிறேன்னா அப்புறம் குடிக்கவே முடியாது.
0: இது
4: இந்த ஐஸ் கோல்டு காபி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ராம் இன்ஸ்பெக்டர்னா உங்க கொஞ்சம் ஊத்தி கொடு.
5: சும்மா இருங்க.
0: பேக்ல என்ன இருக்குது?
3: ஸ்டீரிங்.
0: அப்ப ஃப்ரண்ட்ல என்ன இருக்குது?
3: அது பேக்ங்க.
0: பின்னாடி என்ன இருக்குது?
6: பின்னாடி வந்து முன்னாடி இருந்தது, இப்ப அது இல்ல.
0: முன்னாடி என்ன?
6: இன்ஜின், ஹெட்லைட், எலும்பிச்சம்பழம். அதுக்கு முன்னாடி என்ன?
3: அதுக்கு முன்னாடி இன்னொரு வண்டி டா.
0: நான் அத கேக்கல. பின்னாடி என்ன இருந்தது?
7: கண்ணாடி.
0: முன்னாடி பின்னாடி என்ன இருந்தது?
6: அது மேகி.
0: மேகியா?
3: இல்ல இல்ல இல்ல, அது மேகின்னா அது ஸ்டெப்னியா சொல்றாரு.
0: மேகின்னு ஒரு ஸ்டெப்னியா?
4: மேகி ஸ்டெப்னி இல்ல, வைஃப்.
0: யாருக்கு?
6: பின்னாடி இருக்கிறவருக்கு.
0: யோ என்னையா முன்னாடி பின்னாடி குழப்பறீங்க? நீங்க எல்லாம் யாரு? என்ன பிசினஸ் பண்றீங்க?
3: நான் சொல்றேன் சார், நான் இதுக்கு முன்னாடி பைலட்டா இருந்தேன்.
0: பின்னாடி இப்படி ஆயிட்டாரு. மறுபடியும் பின்னாடி வந்துட்டுமே.
6: இல்ல நீங்க முன்னாடி வாங்க, நான் சொல்றேன்.
0: சார் இது பின்னாடி. நான் வாங்குறா. நீங்க முன்னாடி இருக்கீங்களா?
6: திஸ் இஸ் மை விசிட்டிங் கார்டு.
0: என்னது ஒண்ணுமே இல்ல, வெள்ளையா இருக்கு.
6: பின்னாடி பாருங்க, விசிட்டிங் கார்டுல
0: சஞ்சீவி பர்வதம் கிரானைட்ஸ். சார் இந்த கம்பெனி நீங்க எம்டியா?
6: ஆமா. ஏன்
0: சார்? என் பிரதர் கோ பரதன் உங்க கம்பெனில வர்க் பண்றாரு, ஏதாவது பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார்.
6: டோன்ட் வரி, அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து சீனியர் ஆபீசர் ஆக்கிறேன்.
0: தேங்க்யூ வெரி மச் சார்.
6: உங்க கோ பிரதர் என்னவா இருக்கார்?
0: கோ பிரதர் இல்ல சார், என்னுடைய பிரதர் கோ பரதன் குவாரியில கல் உடைக்கிறார் சார்.
4: ஓகே ஓகே, ஒரு வழி ஆகிடுவார்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சார். சார் பின்னாடி நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் முன்னாடி உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு, என் பிரதரை பத்தி சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க சார்.
3: பின்னாடி பார்க்கலாம்.
0: தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச் சார். வரேன் சார்.
3: அந்த கதவு முன்னாடி தள்ளு, கண்ணாடி பாத்து.
0: யோ பின்னாடி வாங்கயா, முன்னாடி வண்டி போணும்ல.

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: Not salsa, not flamenco, my brother.
2: Do you know? Natu?
3: What is Natu?

எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி மன்னிப்பு.

பொறுமை கொள். தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் முறை பொறுத்திருந்தால். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது. சூரியனுக்கு முன் எழுந்துக்கொள், சூரியனே ஜெயிப்பாய். நீ என்பது உடலா உயிரா பெயரா மூன்றுமே.

0: அடிபட்ட காயம் உடம்பு பூரா இருந்தாலும் பாதிப்பு என்னமோ இதயத்துலதான். அதனாலதான் அவரை காப்பாற்ற முடியாத கண்டிஷன். சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிருங்க.
1: அவங்க எல்லாம் ராஜஸ்தான்ல இருக்காங்க.
0: ஒட்டகத்தை புடிச்சாது உடனடியா வர சொல்லுங்க. கொஞ்சம் வரியாமா
1: டாக்டர்?
0: நான் ஒண்ணு இன்டர்னல் டாக்டர் இல்ல, தைரியமாவா. ஒரு முக்கியமான விஷயம், அவர் இருக்க போறது இன்னும் அரைநாளோ ஒரு நாளோ, அதனால அவருக்கு அதிர்ச்சி தர எந்த விஷயத்தையும் அவர் கேட்கவோ பார்க்கவோ கூடாது. ஓகே, பாத்துக்கோ.
2: ஐயோ,
3: அப்படிலாம் சொல்லாதீங்க சேஜி. தயவு செய்து எங்களை புரிஞ்சுக்கங்க. ஆட்டோக்கெல்லாம் பைனான்ஸ் பண்ற உங்களுக்கு ஆட்டோக்காரனுக்கும் ரொமான்ஸ் பண்ற மனசு உண்டுன்றதை ஏன் புரிஞ்சுக்க முடியல? நானும் உங்க பொண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப விரும்புறோம். அதனால நீங்க போய் சேரும் முன்னாடி எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி
2: வச்சிருக்கேன் சேச்சி. கல்யாணம்
1: சேச்சி.
3: அநியாயமா இப்படி செத்து போய் என் காதலுக்கு சமாதி கட்டிட்டு ஐயா, எல்லாமே உன் பொண்ணு கொடுத்த ஐடியா தான் ஐயா. பாக்குறவங்க என்னமோ நானே உன்னை கொலை பண்ணதா தப்பா பேச மாட்டாங்களா? அநியாயமா ஒரு ஆட்டோக்காரன ஆயில் கைதி ஆக்கிட்டு ஐயா நீ நல்லா இருப்பியா?
2: என்னோட
0: மெடிக்கல் மிராக்கிள். நான் மார்ச்சுரியல் கூட சொல்லி வச்சிட்டேன், ஆனா இவர் பொழைச்சிட்டாரு. ஒரு அலோபதி டாக்டரால செய்ய முடியாத ஒரு ஆட்டோ டிரைவர் செஞ்சிட்டாரு. அம்மா, இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இவர் நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். சேஜி, நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை இந்த தம்பிக்கு சொல்லுங்க. வர வர தப்பிச்சுட்டானே
2: துஷ்மன். என்னடா ரவுடி கட்டு,
3: ஸ்டைல் கட்டு.
2: ஏன்றா
3: இந்தாங்க
2: கை கொடு.
3: எதுக்கு?
2: ஹாத்தியனா பேட்டி, ஏ ஜீவன்கா பந்தன்.
3: தேங்க் யூ
2: மாப்ளே. என்ன ஆலோபதி டாக்டராலே காப்பாத்த முடியலையே, நீ எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்தனே?
3: நம்மாங்குதோ பதி,
2: ஐயோ நம்மாங்குதோ, ஐயோ.

உருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்து கொண்டார். பருவத்தை கொடுத்து விட்டு

0: verde.
1: அது என்னங்க மச்சான், அது விறகு விறகா வச்சிருக்காங்க.
2: அடியே, நம்ம நாட்டுல நாட்டு வைத்தியருக்கு வச்சிருக்க மாட்டாங்க வேறு.
1: ஆமா,
2: அது மாதிரி இது சப்பான் வேறுடி.
1: அது எனத்துக்கு நீ ஏழுங்க.
2: இந்த கிராபத்தில கேட்டு பாப்போம். இந்த கிராபத்தில திஸ் வேர் கம் டவுன் கம் டவுன் கம் டவுன் பாத்தியா நம்ம இங்கிலீஷ். திஸ் வேர் வாட் யூஸ் பண்றது?
3: இஃப் யூ ஈட் திஸ் இட்ஸ் குட் ஃபார் யுவர் பாடி, இட் வில் கீப் யூ எவர் சோ யங்.
1: அடியே, இந்த கிராப்
2: பட்லர் பாசில சொல்றா, இத நம்ம சாப்பிட்டோம்னா எப்பவுமே இளமையா இருப்போமா? சாப்பிட்டு பாப்போமா?
1: கொடுங்க.
2: என்னங்க
1: இது மயக்கம் போட்டு விழுந்துட்டா?
2: உழுவா குடுத்துருக்கிறது காக்கிராடா கார போயில. இன்னும் ஒரு வாரத்துக்கு இவன் இந்த இடத்த விட்டு எழுந்திருக்க மாட்டான். இவன் எழுந்திருக்குள்ள நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலாம். ஓடியா ஓடியா.

0: எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், நான் என் பேர் சிவகுமார். என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களே எனக்கு தெரியும். டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும். நான்
1: மிஸ் அன்னைக்கு கோயில் உங்களை ஒரு பேட் பாய் ஃபாலோ பண்ணுறதா சொன்னல மிஸ், அது இந்த பேட் பாய் தான் மிஸ்.
0: குட் குட் பாய், குட் மிஸ். கோயிலில் பார்த்தது உண்மைதான், ஆனால் ஐ எம் நாட் அ பேட் பாய். ஒரு டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும் மிஸ். இப்படி நீங்க கூப்பிட்டோடனே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. யார் கூப்பிட்டாலும் இப்படி தான் வந்துருவீங்களா?
1: ஹலோ,
0: சாரி சாரி சாரி, என் நாக்கில் ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு நினைச்சேங்க, பட் அதை தாண்டி வேர்ட்ஸ் வெளில விழுந்துருச்சுங்க. ஆ, என் ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா, அப்பா ஈபிலேருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, அண்ணன் ஏடியா இருக்காரு, அப்புறம் அம்மா.
2: என்ன சொல்ல வரீங்க? ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வாங்க.
0: ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கா? அதாக பட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்களேன் இந்த பசங்க. நாமளே இந்த மாதிரி க்யூட்டாக பசங்க பெற்றுக்கூடாது. ஐ மீன் மேரேஜ் பண்ணி.
2: ஓகே ஃபைன், பட் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும்.
0: ஹஸ்பண்டா? மெட்டீரியல் தாலி மேரேஜ் ஆனதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லையே. அதான்
2: உங்ககிட்ட கூடதான் மேரேஜ் ஆகலங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை.
0: கிண்டல் பண்ணாதீங்க.
2: நான் கிண்டல் பண்ணுறேன்னா? சும்மா போன பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம் கல்யாணம் வம்பு எடுத்துட்டு என்ன விளையாடுறீங்களா?
0: ஏங்க, நான் சீரியஸாக தாங்க மேரேஜ் பற்றி பேசுகிறேன். நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி பேசினதே இல்லைங்க.
2: ஓ அப்படியா, சாரி எனக்கு இப்போ இஷ்டம் இல்லை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்னை கொஞ்சம் வீடு வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா ப்ளீஸ்?
0: பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணுற வாய்ப்பு யாருக்குங்க கிடைக்கும் ப்ளீஸ்?
2: தேங்க்ஸ்.
0: இன்னைக்கு ட்ராப் பண்ணுற இடத்துல நாளைக்கு பிக்கப் பண்ணிக்கிட்டுமா?
2: நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன்.
0: இல்லைங்க இல்லைங்க, நான் ட்ராப் மட்டும் பண்ணுறேன். ஓகே.

0: அதை விடுங்க, ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நைட் ஞாபகம் வந்துருச்சுங்க. சாரிங்க, கல்யாணம் ஞாபகம் வந்ததுன்னு சொல்ல வந்தேங்க, புரிஞ்சுக்கோங்க. வார்த்தை வேணா தப்பா இருக்கலாம். ஏங்க உங்ககிட்ட பேச்சு வாக்கல ஏன் ஏரியா கூட்டிட்டு வந்துட்டேங்க? உட்காருங்க, உங்க ஏரியால ட்ராப் பண்றேன். நீங்க தானே ரூ சொன்னீங்க?
1: ஹலோ, நாங்க உங்க வீட்டுக்கு மேல குடி வந்து ஒரு மாசம் ஆச்சு. நீங்க ஹவுஸ் ஓனர் பையன தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட பேசினேன், ஸ்கூட்டர்ல வந்தேன். அது எப்படி எப்படி ஏரியாக்குள்ள நல்ல பையன் மாதிரி தலை குனிஞ்சுக்கிட்டே போறது? ஆனா வெளியே இவ்ளோ சேட்டை பண்றியா? ஏறி உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்கறேன்.
0: நினைச்சேன் நீங்களே சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க.
2: ஐயோ போங்க தம்பி, நீங்க ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க.
0: நிஜமா ஆண்டி?

0: எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே.
1: ஏய் ஆஷ்ரம் அட்டெண்டர் வராண்டி, ஏய் டிராமா ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: நல்லா தானே போய்கிட்டு இருக்கு.
3: அத்தி அச்சோ,
2: நான் தற்கொலை பண்றதை அனுமதிக்க மாட்டேன். டைம் செஞ்சு குடிச்சிடாதே. நான் பாறையெல்லாம் ஏறி வரணும்.
3: நீ யாரோ நான் யாரோ இருந்தாலும் நான் சொல்றத கேளு. சுத்தி பாரு, அத்தனையும் தசை. நடந்தும் பாரு, அத்தனையும் பாதை. வாழ வேண்டிய வயசுல சாகணும்னு நினைக்கிறத விட அத்தி அடுத்த வாரத்தை மறந்து போச்சே. சாக வேண்டிய வயசுல வாழணும்னு நினைக்கிறது எவ்வளவு மேலுமா? அப்பா சொல்லி முடிச்சாச்சு. எந்த பிரச்சனை ஏண்ட சொல்ல, நான் தீர்த்திக்கிறேன். காப்பாத்தவன் இடத்துல காணா போ, தெரிஞ்சமே. அப்படியே பேக்ல எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ. தைரியமான பொண்ணுமா. ஐயோ, யாரு பத்த பிள்ளையோ, காப்பாத்த வந்த இடத்துல காப்பாத்திட்டமா. ஆமா, ஏன் சூசைட் பிளீஸ்? காரணத்தை சொல்லுனா அழுதுகிட்டு இருக்க என்ன மாதிரி?
1: எனக்கு முதல் உயிர் கொடுத்தது அம்மா அப்பா.
2: ஆமா, இது உங்க வீட்டுல மட்டும்தான் நடக்குது.
1: இரண்டாவது உயிர் கொடுத்தது நீங்க.
2: நானா? நமக்குள்ள இருக்கட்டும்.
1: இனிமே இந்த உயிர் உங்களுக்கு தான் சொந்தம். நான் அதை நினைச்சுதான் சாகிற முடிவு எடுத்தேன். இப்ப நீங்க இருக்கீங்க. நீங்க இருக்கிற இடத்துலதான் இனிமே நான் இருப்பேன்.
2: போய்கிட்டு இருக்கு. சைக்கிள்ல வந்தவனுக்கு எவ்வளவு சான்ஸ்? ஆமா, உன் பேர் என்னம்மா?
1: அஞ்சலி.
2: அஞ்சலி, இனிமேல் நீ என் கூட தான் இருப்ப. வணக்கம் சுப்பு.
4: டேய், முழு பேரை சொல்ற, அது என்ன சுப்பு?
2: சாட்டா கூப்பிடு, அது பொறுக்கல உங்களுக்கு. சரி,
4: அப்படின்னா
2: நீ ஜாயிண்ட்.
4: யார்மானே? என்னடா யாருன்னு
2: கேட்டா அழுகுது. ஒரு மனுஷன் வாழ்க்கையில சோகம் இருக்கலாம். சோகமே வாழ்க்கையா இருந்தா அழுகாம என்ன பண்ண முடியும்?
4: விவரம் கேட்டா அதை சொல்லு. விளக்கண மாதிரி தத்துவம் பேசிட்டு ஏண்டா அதட்ட?
2: அதட்டலங்க, துக்கம் தொண்டை அடிச்சு பஸ்ட் அவுட் ஆகி வெளியே வருது.
4: வெளியில வந்துருச்சுல, விஷயத்தை சொல்லு.
2: கேளுங்க, இந்த பிள்ளை குடும்பத்தோட ஒரு வேன்ல கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கு. திடீர்னு இந்த வேன் ஆக்சிடென்ட் ஆகி இந்த பொண்ணோட குடும்பமே காலி ஆயிருச்சு. ஏதோ தெய்வ அதீனமா இந்த பொண்ணு மட்டும் உயிர் குலைச்சு ரோட்ல அனாதியா நின்னுக்கிறது. மனசு கேட்காம நேரம் இங்க கூட்டி வந்துட்டேன்.
4: எங்கம்மா நடந்தது?
2: ரோட்லதான்.
4: நான் இடத்த கேட்டேன்.
2: ஏன் ரோடு இடமா தெரியலையா? ஆக்சிடென்ட் எல்லாம் வீட்டுக்குள்ள நடக்கும்.
4: இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஆனா ஒரு பேப்பர்லயும் வரலையே. சரி, எந்த பேப்பரையும் போடாத விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது?
2: அங்க நான் ஒண்ணுக்கு இருக்க போனங்க.
4: ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருக்க ஒண்ணுக்கு போன?
2: நான் ஒண்ணுக்கு இருக்க போன இடத்துல நான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு.
4: சரி, எத்தனை மணிக்கு ஒண்ணுக்கு போனேன்?
2: ஆக்சிடென்ட் எத்தனை மணிக்கு நடந்து கேளுங்க. ஒண்ணுக்கு எத்தனை மணிக்கு போன? நான் கேப்பாங்க, மனசு அணிஞ்சா.
4: டே, ரெண்டு ஒரே நேரத்துல நடந்திருக்க.
2: ஓட்டு பொழுதுல போயிருவாமா? நான் நினைச்சு அப்படி இந்த பிள்ளைய கூட்டி போய் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திருப்பேன். போனா போன இறக்கப்பட்டு கூட்டி வந்தா இந்த நோட்டா நோண்டு பண்ணி வாமா, வேற என்ன பாப்போம்?
4: போகலையா?
5: பொண்ணோட
4: அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களா, பாவமா இருக்குன்னு ஐயனார் சேத்தலான்னு கூட்டு வந்திருக்காரு.
5: என்ன பேர் என்னமா?
1: அஞ்சலி.
5: சரி, பாத்து சேர்த்துங்க.
4: சரி,
5: சீக்கிரம் பேங்க் போயிட்டு வந்து. அப்படி
2: யோ, ஒரே வார்த்தையில கேட்டவன செத்துக்கிட்டாரு. நீ ஏன் என்ன இவ்வளவு உட்கார வச்சு நோண்டி நொங்க எடுத்த? ஊருக்கு தனியா தானே போவ? இருடி,
4: இது பாடுறா, இன்னும் அட்மிஷன் போடல. வேன் நம்பரை சொல்ல, நான் சேர்த்துக்கிறேன்.
2: எந்த வேன் நம்பரை தருவேன்
4: நான்? இருமா இருமா இருமா இருமா, ஆக்சிடென்ட் பத்தி பேசினா நீ அழுக ஆரம்பிச்சுட மயக்கம் போட்டு வந்துடுறான். வா வா வா, எங்க போயிருவான்? சாயங்காலம் வேன் நம்பர் சொன்னதுக்கு அப்புறம் தானே அட்மிஷன்.
2: இன்னைக்கு பூரா வடமாட்டான் போட்டு இருக்கேன். கிளவியில குட்டி வந்தா ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஒரே ஒரு அலைய குட்டி வந்ததுக்கு 1008 கேள்வி கேக்குறானுங்களே.
4: வேன் நம்பர் தெரிஞ்சுதா
2: இல்ல?

0: வணக்கம் மாமா.
1: வணக்கம் மாப்ள, நல்லா இருக்கீங்களா?
2: ஐயா, வீட்டுக்குள்ள பொண்ணு இருக்க மாதிரி தெரியல, அனையமா காருக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
3: பொண்ணு நாங்க என்ன இழிச்ச வயனா? இந்த மாதிரி நேரத்துல கல்யாணம் பண்ண கூட்டு வர்றதுக்கு பண்ண வீட்டுல பத்திரமா இருக்கு, சரியான லுச்ச பயலா இருப்பாரு, இது கூட தெரியாம இருக்க.
2: என்ன திமிரா பேசிட்டு போய் பாருங்க பயமில்ல. ஐயா, இப்ப நீங்க என்ன யோசனை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, உடனே அந்த பொண்ணை பார்த்தாங்க. ஏ,
0: நாம பொண்ணு தேடி போக கூடாதுரா, பொண்ணுதான் நம்மளை தேடி வரணும், புரியுதா?
2: ஆமா, பொண்ண பாக்கணுங்கிறாரா இல்ல பாக்க வேணாங்கிறாரா? இவரோட பெரிய எம்சியாவில் இருக்கு.

0: அப்பா என்ன இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு, கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்புடுதியா? ஐயோ, நெருப்பட்டி மறந்தாப்புல வச்சுட்டு வந்துட்டமே, இந்த அத்துவான காட்டுல இந்நேரத்துல எவன்கிட்ட போய் நெருப்படி கேக்குறது?
1: தம்பி
0: யாரு?
1: தம்பி
0: ஐயா,
1: நெருப்படி கேட்டீங்களா?
0: ஆமாங்க, ஆமாங்க. இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம், நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தரீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சு மழை பெய்யுது. மத்த வச்சிடறையா? என்ன மனுஷன்? ஐயோ, தீப்பிட்டி வந்துருச்சுங்கயா, எடுத்துக்கிறேன்.
2: ஏப்பா இப்படி கலகரிக்க முடியாது? என்ன
0: ஐயா, காப்பாத்துக்கியா, என்னை காப்பாத்துக்க.
2: பயப்படாத, நான் இருக்க சொல்லி என்ன?
0: ஐயா, பேய கண்டாலும் பாத்துட்டியா?
2: பேய, பேய கண்டு நீ ஏப்பா பயப்படுற? நேத்து மனுஷனா இருக்கிறவன் இன்னைக்கு பேயா போறான், இன்னைக்கு மனுஷனா இருக்கிறோம் நாளைக்கு பேயாக போறான். நான் இருக்க ராஜா, நீ பயப்படாத.
0: ஐயா, உங்களை பார்த்தவனதான் எனக்கு ஒரு தைரியமே வருது. அந்த கடவுளே கண்ணு முன்னால வந்து காய்ச்சி தர்ற மாதிரி இருக்கு. தயவு பண்ணி என்னை குண்டிக்க வீட்டுல விட்டுருக்கியா? ஐயா ஐயா, உங்க கால வந்து கெஞ்சு கேக்குறியா? இங்க என்ன குண்டி காப்பாத்தாத விட்டுருக்கியா? ஐயா ஐயா ஐயா ஐயா, சல சல இங்கே பேயா.

0: மாப்பிள்ள, என் பொண்டாட்டி பயங்கரமான ஆள். அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்.
1: அப்ப கட்டி கொடு. நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? என் பொண்ணை என் மாப்பிள்ளைக்கு நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? வாட்டிலேஷன்
2: ரொம்ப சவுண்ட் விடுறான், பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு.
0: கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள்ள, ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும். ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல், அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற, என் பொண்ணை சைட் அடிக்கிற.
3: முதல்ல
2: கைய விட்டு வாந்தி எடு. ஓ இம்சி, எங்க ரெண்டு பேரால சமாளிக்க முடியல மாப்பிள. ஏ மாப்பிள, நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? ஓகே, நல்ல மாப்பிள நல்ல மாமனாரியா. ஒருத்தனுக்கு போட்டா கண்டுக்குது, ஒருத்தனுக்கு போடாமலே கண்டுக்குது.
3: எனக்கு ஒரு இடம்
2: எப்பா என்ன ஆளை விடுங்க.

0: உங்க பேரு?
1: ஐயம்பேட்டை அருளி நம்பி கலிய பெருமாள் சந்திரன் சார்.
0: ஆமா, உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் ஃபுல்லா சொல்லுவீங்களா?
1: ஆமா சார், நம்ம பேரை சொல்லுற உரிமை நம்ம கிடையாது சார். நாம என்ன நேருவா, அண்ணாவா, டாட்டாவா, பில்லாவா, அது மக்களா பார்த்து சொல்லணும். அதனால்தான் யார் என் பேர் கேட்டாலும், என் சொந்த ஊர் ஐயம்பேட்டை, சொந்த அப்பா அருளை நம்பி கலிய பெருமாள், என் சொந்த பேர் சந்திரன், முனியும் சேர்த்துதான் சொல்லுவேன்.
0: வெரி குட். இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, பயமுறுத்துற மாதிரி மீசியெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கீங்களே.
1: முஸ்டாஷ் இஸ் தி மிரர் ஆஃப் ஹார்ட். ஆத்மா, இதயம், மனசு, இது மூணையும் பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி தான் மீசிய மனுஷனுக்கு. வாவுசி, டிடிசி, மாப்புசி, இவங்களை நாடு மறந்து இல்லை. ஆனா அவங்க மீசையை யாரும் மறக்கவே முடியாது. மனுஷனுக்கு மீசை எவ்வளவு பெருசா இருக்குமோ அவ்வளவு அவன் மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் சார்.
0: ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா?
1: படிக்க நேரம் போக டைம் கிடைச்சா அப்பாவும் பெர்மிஷன் கொடுத்தா அப்பப்ப விளையாடு சார்.
0: பிளாக் பேர்ல பத்தி ஏதாவது தெரியுமா? பிளாக் பேர்ல
1: இல்ல சார், நான் ஒய்பால் தான் பாத்திருக்கேன்.
0: நான் சொல்றது உலக புகழ் பெற்ற புட்பால் பிளேயர் பிளாக் பேர்ல.
1: உலக புகழ? மன்னிப்பு சார், கேள்விப்பட்டதில்ல.
2: உழைப்புக்கு இடையில தான் பொழுதுபோக்கே தவிர பொழுதுபோக்கு மட்டுமே உழைப்பாடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பிரின்சிபல் சார் தப்புன்னு இப்பதான் சார் புரியுது. நான் வரேன் சார்.
0: உட்காருங்க. வேற என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரு உங்க அப்பா?
1: விடுங்க சார், பயிற்சி கரெக்டா என்னமோ சொல்லிருக்காரு. எங்க அப்பா சொல்லுவார் சார், முதல்ல நீ ஒரு இந்தியன், அதுக்கப்புறம் தான் தமிழன்.
0: ஓஹோ, அதான் கதராட கொடுத்திருக்கீங்களா?
1: பொருளாதார அடிப்படையில பார்த்தா நான் போட்டிருக்க இந்த கதர் சட்டையால ஒரு இந்தியன் வீட்டுல ஒரு வேலைக்கு அடிப்பெரிய சார்.
0: சரி, சட்டையை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே, பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல ரெண்டு வேலைக்கு அடுப்பறியுமே.
1: எத்தனையோ இந்தியர்கள் சட்டை எல்லாம் இருக்காங்க. உடம்ப மறைக்க துணிய தவிர ரோட பெருக்க இல்ல. அது நாகேஷ் சொல்லிருக்கா சார்.
0: யார் இது நாகேஷ்?
1: நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்க.
0: ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு?
1: கிபி 1765 வாழ்ந்த ஒரு பெரிய மகா. அவரோட ஓர சுடியில நான் இதை படிச்சிருக்கேன்.
0: இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா ரெண்டு பெரிய மனுஷாலுங்க சிபாரிசு கெடுத்த வேணுமே. வச்சிருக்கீங்களா
1: சார்? நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் உழைப்புக்கு இல்லாத வேலை, ரெண்டு பேர் சிபாரிசு பூர்வமா கிடைக்கிறதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார்.
0: நில்லுப்பா, என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது? ஐயம்பேட்டை, அறிவுட நம்பி, கலிய பெருமாள், சந்திரா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கையில வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான் பதில் சொல்றியப்பா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உக்கார், டேக் யூர் சீட்.
1: இல்ல சார், உலகத்துல உன்னை விட பெரியவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே. அதே மாதிரி உன்னை விட சின்னவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாரையும் தாழ்வ நினைக்காதே. இது எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சார். இதாக எனக்கு வேற வாக்கு.
0: பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. யாரு உங்கப்பா?
1: வடக்கோட்டை கண்டியிலே காந்தி உப்பு சட்டாகிற சொன்ன உடனே தெங்கோடி தூத்துக்குடியிலே சட்டிப்பானை எடுத்துக்கிட்டு சமுதத்தை நோக்கி அணுந்தாரே ஒரு பெரிய மகான். அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: இல்லையே.
1: அப்ப அவர்தான் எங்க அப்பா, அறிவுரை நம்பி கலிய பெருமாள்.
0: அந்த மகானை பார்க்காதது என்னுடைய துரதிருஷ்டம்ப்பா.
1: அது என் அதிருஷ்டம் சார்.
0: ஏன்?
1: ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தா அவரை பத்தி என் வாயாலே நான் சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காது இல்லையா சார்?
0: நீ வேலையில சேர்ந்தாச்சுப்பா. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா? நீ வெளியே வெயிட் பண்ணுப்பா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறேன்.
1: நான் வரேன் சார்.
0: என்னது? ஓ, இதுவா? சரி சரி சரி.
3: இந்த பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சுலாமா?
0: என்னையா கேள்வி கேட்கிற? என் கம்பெனிக்கு எதிர்கால ஜெனரல் மேனேஜரே கிடைச்சாச்சு.
3: அப்படி என்ன இன்டர்வியூ மார்க் வாங்கிட்டாங்க?
0: 7465 நூத்துக்கு.

0: திடீர்னு மார்க்கெட் கூட வந்திருக்கீங்க, ஏதாவது கேஸா?
1: கேஸா மாச கடைசிப்பா, பையில பத்து பிசா கிடையாது, மாமூல் கிமுல் வாங்கினா
0: தானே வண்டி ஓடும்.
1: அடையப்பா என்ன லஞ்சமா, நீ எல்லாம் எப்படியா பொழி சொல்லிச்சிருந்த?
0: மெரிட்லதா?
1: அப்படி சொல்லு, என்ன மாதிரி கந்து வட்டிக்கு கடங்கனே வாங்கி நாலு பேர் கைய காலை பிடிச்சி டிபார்ட்மெண்ட்ல நாலு பேர் காலை வாரி விட்டு சென்றிருந்தா அந்த மாமலோட அருமை தெரியும். அதெல்லாம் இல்லாதான் உனக்கு இந்த திமுரு தனா வெட்டலாம். இந்த பாரு, ஒரு அதிகாரியை எழுத்து பேசாம சொல்ற கேட்டு பின்னாலே வரப்பாரு.
0: வர முடியாது போடா.
1: நீ வரல என்ன தரமாட்டாங்கப்பா, தனியா போனா கை நீட்டுவானுங்க. நீ இருந்தா இடையில இடையில போந்து காப்பாத்துவ சொன்ன கேளு, பிளீஸ் ஹெல்ப் மீ.
0: சரி வாங்க.
1: ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா போடான்னு எதுவும் சொன்னியா?
2: என்ன
1: இங்க கடை போட்டுருக்க?
2: வேற எங்க போடுறது?
1: இது கார்பரேஷன் ஏரியா, இங்க கடை போடுறதா கவர்மெண்ட்க்கு பணம் கட்டணும்.
2: மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுறேன்.
1: இருப்பா இருப்பா. டேய் நான் நாலு இடத்துக்கு போனோம், முதல்ல காசு கொடுங்க.
3: ஆமாங்க, நானும் நாலு இடத்துக்கு போனோம், முதல்ல காசு கொடுங்க. அவரே கோச்சிட்டு போறாரு, தொழில பொறுமை தானே அவசியம்.
1: பாத்துறேன்டா நிக்கி.
3: இந்த இடத்தை கொடுங்க சாமி. இந்தாங்க ஐடியா.
1: டேய், ஒரு அதிகாரி எப்படி டீல் பண்ணுவோம் தெரியாது, காசை தூக்கி போடுற, வந்து எடுத்துக்கிறான்.
3: என்ன ஐடியா, ஒரு பிச்சைக்கார எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணா, உனக்கு கேட்ச் பண்ண தெரியாது? போலீஸ் சொல்லி அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்த?
1: போலீஸ் ட்ரைனிங் இதுக்கு என்னடா
3: இருக்கு? அங்க இதெல்லாம்
1: சொல்லி
3: தர்றாங்க. அமைதியா வாங்கிட்டு போறேன்,
1: நீ வாடா உன்னை வச்சுக்கிறேன். உன்னை நல்லவே நம்பி வந்ததுக்கு இரும்பு தூக்குறியா? ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா, என்ன சம்பாத்தியா?
3: என்ன
1: விட அதிகமா சம்பாதிக்கிற திமுறா உனக்கு, உன்னே வச்சுக்கிறேன். இவனை எப்படி தூக்குறது, எப்படி நம்மள ஃபாலோ பண்ணுமா? அப்ப தூக்க வேண்டியதான். மாமூல் கொடு.
3: இன்னும் போனையால ஏட்டையா,
1: காயிரியாச்சும் புள்ள பண்ணு சீக்கிரம்.
3: இதெல்லாம் ஒரு குழப்பு.
4: Shut up, nonsense, idiot, nuisance, bloody hippocamp. You are under arrest.
1: எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். ஏப்பா இப்ப என்ன நடந்து போச்சு, இங்க வந்து பில் பண்ணிட்டு இருக்க நீங்க?
0: சும்மா ரேட்டையா, நீங்க செய்யறது பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு.
1: பிச்சைன்னு நீ ஏன் நினைக்கிற? போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் பொதுமக்களா சென்ற அன்பளிப்பு நினைச்சுக்க, வெறித்தனமா உழைக்கிற நமக்கு வியாபாரிகள் எல்லாம் சென்ற வெகுமதி நினைச்சுக்க, ஏன் தேவையில்லாம கண்ட நினைச்சு உடம்பு கத்துக்கிறேன்?

0: அண்ணே.
1: டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது, 10 ரூபா கிடைக்கும். அதான் நான் தொடச்சிட்டு இருக்கேன்.
0: என் சந்தேகத்தை தீர்த்து வைங்க.
1: என்னடா
0: இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் எப்படி எரியுது?
1: அப்படி வா, இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே கோமிட்டி தலையா, இதுக்கு பேர் தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது.
0: இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே, என்ன அதுக்கு உடைச்சு விட்டீங்க?
2: ஏங்க இங்க ஆளினா அழகராஜா கடை எதுங்க?
0: இதுதான்.
1: அது நான் தாங்க.
2: சாயந்திரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும், அதுக்கு ஒரு பெட்டர் மேக்ஸ் லைட் வேணும்.
1: பெட்டர் மேக்ஸ் லைட்டே வேணுமா?
2: ஆமாங்க.
1: இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க.
2: பந்தமா? அதெல்லாம் ஒன்னு வேண்டாங்க.
1: அப்ப பெட்டர் மேக்ஸ் லைட் குடுக்கறது இல்ல, கூட வச்சிருக்கவங்க எல்லாம் லைட் குடுக்கறது இல்ல. போமா.